0: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நில்பதில் சொல் நிகழ்ச்சி வளமை போல் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. நில்பதில் சொல் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான விடைகளுடன் இணைந்திருக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR Tamil HD, Avali News.

0: கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 76 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத்திறக்கும் எந்தவொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த ஆணையகம் அமைக்க இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடையாளம் தெரியாத நோயினால் ரஷ்ய ஆய்வக பணியாளர் இறந்ததை கண்காணித்து வருவதாகவும் கனடாவில் இது தொடர்பான எந்த ஆபத்துகளையும் கண்டறியவில்லை என்றும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் பிளேக் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரைவில் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தவுள்ளார்.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்கள் சுயமார்த்தாமலே ஸ்ரீயின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது முதல் 9 மணி வரை எங்களது நில் பதில் சொல் நிகழ்ச்சி வளமை போல் உங்களை மகிழ்விக்கவும் சிந்திக்க வைக்கவும் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6644-2222.

0: நேர்களை, இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் வரலாற்றில் முதல் சிறை சென்ற முதல் பெண்மணி என்ற பெருமை யாருக்குரியது? இலங்கையில் முதலில் சிறை சென்ற முதல் பெண்மணி, முன்னாள் முதல் பெண்மணி என்ற பெருமை யாருக்குரியது என்று கேட்டிருந்தோம். அந்த மூன்று விடைகளுடன் நேர்கள் எந்த விடை சரியான விடை என்பதை கண்டறிய வேண்டும். முதலாவது விடை ஸ்ரீ மாவோ பண்டார நாயக்கா, இரண்டாவது சிரந்தி ராஜபக்ஷ, மூன்றாவது பேரியல் அஷ்ரா. இலங்கையில் முதல் சிறை சென்ற முதல் பெண்மணி, முன்னாள் முதல் பெண்மணி என்ற பெருமை யாருக்குரியது? முதலாவது ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா, இரண்டாவது சிரந்தி ராஜபக்ச, மூன்றாவது பேரியல் அஷ்ரா. அழையுங்கள் 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் செல்வக்குமார் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடல் இப்போது ஒலிக்கின்றது.
1: அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 8:13 நிமிடம். நேர்கள் நிற்பதல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிற்பதல் சொல் நிகழ்ச்சியில் எங்களது வினாவுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அத்தனை நேர்களையும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நேர்களை இணைப்பதற்கு முன்னர் ஒரு சிறிய
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: KM Business Solutions Food Handler Certificate Smart Serve License PTC License Business Licenses Accounting Tax Payroll HST Filing Citizenship PR Work Permit Sri Lankan Dual Citizenship அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள் கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
0: நேர்களே, இலங்கையின் வரலாற்றிலே கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் முதல் பெண்மணி என்ற பெருமை யாருக்குரியது என்று கேட்டிருந்தோம். முதலாவது ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா, இரண்டாவது சிரந்தி ராஜபக்ஷ, மூன்றாவது பேரியல் அஷ்ரப். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். நேர்களே வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் பண்பா.
0: பண்பா சொல்லுங்கள்.
3: கைது செய்யப்பட்ட சிவந்தி ராஜபக்ஷ,
0: அவாக்கு அந்த பெருமை வந்திருக்கு.
3: ஆமா, அவதான் அரசியல் ரீதியாக முதல் பெண்மணி.
0: நிகழ்ச்சியில் அடுத்தனர் வணக்கம்.
4: வணக்கம் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
4: நானும் அதே பாதையில் தான் நினைக்கிறேன், சிவந்தி ராஜபக்ஷ
0: அவ நினைக்கிறீங்களா?
4: ஆமா.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தனர் வணக்கம்.
5: வணக்கம் மாசனே எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் சொல்லுங்கள்.
5: சிராஞ்சி ராஜபக்ஷ முன்னாள் முன்னாள் முதல் பெண்மணி யார் எதிர்பார்த்து 2005 2015 வரை அசைக்க முடியாத செல்வாக்கா இருந்தவர்கள். இப்ப அதிபர் இப்ப அனுரகுமார் திசநாயக்காவிலே கருத்துப்பாடுகள் ஒரு பக்கத்துல வச்சு போட்டு சும்மா நாங்கள் நேர்மையா பார்க்கக்குள்ள எந்த பெரிய ஆக்களா இருந்தாலும் நீங்கள் ஏபஸ் பிசினஸ்லயும் தொண்டு நிறுவன காசுல விளையாடி போட்டு
0: அனுகுமார் சனாக்காவுக்கும் இருக்கிற அபிப்பிராயங்கள்
5: மாறுபடும். அதே பக்கத்துல வச்சு போட்டு நாங்கள் நேரடியாக வெளிப்படையாக பார்க்கக்குள்ள இவ்வளவு காசில் விளையாடி இவ்வளவு மோசமான எழுச்சி போட்டு நாங்கள் துட்டகம் ஒன்று ஆக்கலன்னு சொல்லிக்கொண்டு சிங்கள மக்களை ஏமாத்த ஏமாந்தன் அந்த துட்டகனுமே தான் பிள்ளையான வழியிலே எல்லா நேரத்துக்கும் இருச்சு கொண்டு கோயில் கட்டுறார். அவன் நீங்கள் வந்தப்ப என்ன பொறுத்த மட்டும் இல்லை, நான் இந்த இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் அருண்குமார் சாகர் எங்கட அரசியல் டிவெல்லத்தை பக்கத்தில் வச்சு போட்டோம்.
6: நான் சொல்றேன் பதில் இல்லை நடக்குது அதான் ஆச்சரியமான உண்மை நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் வணக்கம் மன்னா நான் தவம் சொல்லுங்கள் மைந்தா இந்த மனைவி அதான் எங்க இடம் ப்ராப்பர்ட்டி வச்சிங்க புள்ள ப்ராப்பர்ட்டி வச்சிக்கணும் இல்லைன்னா எல்லாம் ப்ராப்பர்ட்டி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் சிலந்தி இப்பதான் விலைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: சுதன்
0: சொல்லுங்க.
7: ஆனா ரியல் எட்வார்ட்ல வந்து அவ கைது செய்யப்பட இல்லையா? வழக்கு மட்டும் தான் நடந்ததா சீமா? அது எனக்கு ஒரு ஐயமா தான் கொண்ட கேட்க.
0: அவ கைது செய்யப்படல ரியல் எட்வார்ட்.
7: நன்றியா.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
6: இது வந்து சிவாந்தி ராஜபக்சன் அவருடைய மனைவிதான். அது இப்பதான் ஃபர்ஸ்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உள்ள போனா நல்லது தானே, ஒரு ரெண்டாவது மூணாவது போயிருக்கு, அடுத்து போனா நல்லதுதான், எல்லாமே உள்ள போய் குடும்பம் நடத்தலாமே.
0: அதுதான் நடக்க போ, மகன் போயிட்டார், அம்மா போயிட்டா,
6: அத்து அப்பா
0: அப்பாவும் தம்பியும் தான் வெளியில் நினைக்கணும்.
6: எல்லாம் போயிட்டு கூட்டு அங்க ஒரு இதா பண்ணலாமே,
0: பார்ப்போம். நன்றி,
6: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம். அவரும் பக்கத்துல போயிட்டார், உடனே ஓடிட்டார், பாசம் விடையில. அந்த
8: வானொலி
0: நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்
0: பவான், சொல்லுங்கள்.
9: இது வந்து சிவந்தி ராஜபக்சே, அவதான்.
0: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா,
0: சொல்லுங்கள்.
10: சிவந்தி ராஜபக்சா தான், அவர் ஏற்கனவே ஒரு தடுப்பான போட்டிருந்தவர்தான் சிவகரையில் ஒன்று போட்டார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் நடத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம், வணக்கம் சார். சிவலிங்கம்,
0: சிவலிங்கம் பாருங்கள்.
11: ராஜபக்சே,
0: உங்களுக்கு சின்ன கவலை ஒன்று இருக்கும் என்ன?
11: இல்ல இல்ல, எனக்கு கவலை இல்ல, உங்க குற்றம் செஞ்சா தண்டனை.
0: வேலை செய்ய கண்டிருப்பியதானே?
11: ஓ, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன்.
0: அப்ப ஒரு சின்ன இருக்கு
11: சங்காலைக்கு எல்லாம் போய், அங்க வீட்டுல எல்லாம் வருஷம் வருஷம் திருநாளைக்கு போறாங்க.
0: பெருநாளுக்கு எல்லாம் போவீங்களா?
11: ஆமா.
0: நன்றி, நன்றி,
11: நன்றி.
0: ஆமா, அது சிறந்தி ராஜபக்ஷ என்பதுதான் சரியான விடை. இலங்கையின் முதல் பெண்மணிகள் அவரை விடுவோம், அவர் அது நடக்கட்டும். இலங்கையில் முதல் பெண்மணிகள் என்ற பெருமை பலருக்கு இருக்கின்றது. ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா உலகின் முதல் பெண் பிரதமர் மற்றும் இலங்கையின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமை இருக்கின்றது. இஸ்லாமிய கூடிய நாடுகளை பொறுத்தவரை முதல் பெண் பிரதமர் என்ற பெருமை யாருக்கு இருக்கிறது என்றது நான் கேள்வியாக கொண்டாடுகின்றேன். அதேபோல் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் துங்கா இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதி மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தலைவர் என்ற பெருமை அவருக்கு இருக்கின்றது. அடலின் மொளமூரே இலங்கை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் பிரதிநிதி, 1931 தெரிவு செய்யப்பட்டவர். பேரியல் அஷ்ரப் இலங்கை முதல் முஸ்லீம் தேசிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமை, அமைச்சர் என்ற பெருமை அவருக்கு இருக்கின்றது. தலதா அத்துக்குரல இலங்கையின் முதல் பெண் நீதிபதி அமைச்சர், பெண் நீதி மணிகம் இலங்கையின் முதல் பெண் நீதி அமைச்சர் என்ற பெருமை தலதா அத்துக்குரல என்றவருக்கு இருக்கின்றது. 2017 இருந்தவர். அதேபோல் சீலாவதி கோபல்லாவ இலங்கையின் முதல் ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவின் மனைவி, ஜனாதிபதி ஆரியா இவர் அவரது முதல் மனைவி என்ற பெருமை கொண்டவர். அதேபோல் சந்திரா ரணராஜா இலங்கையின் முதல் பெண் மேஜர், கண்டியின் மேஜர் என்ற பெருமை கொண்டவர். செல்லம்மா நாகேந்திரர் இலங்கையில் பெண் முதல் கிராம சபை தலைவர், உள்ளூராட்சி தலைவர் என்ற பெருமை இவருக்கு இருக்கின்றது. சமுத்திகா ஜெயரத்ன இலங்கை 42வது மற்றும் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகம் என்ற பெருமை அவருக்கு இருக்கின்றது. ஈவா வனசுந்தர இலங்கையின் முதல் பெண் சட்டமா அதிபர் மற்றும் உயரிய அரசு சட்ட பதவிகளை வகித்தவர் என்ற பெருமை அவருக்கு இருக்கின்றது. அதேபோல் இலங்கையின் முதல் பெண் கட்டிட கலைஞர் த சில்வா என்பவருக்கு, எம் த சில்வா என்பவருக்கு இருக்கின்றது. கலாநிதி பிரேமலா சிவபிரகாசம் பிள்ளை சிவசேகரம் இலங்கையின் முதல் பெண் பொறியியலாளர். சுமித்ரா பீரஸ் இலங்கையின் முதல் பெண் திரைப்பட இயக்குனர். நயோமி அமரசிங்க இலங்கையின் முதல் பெண் மாலுமி. நொல்கா சிரோமலா இலங்கையின் முதல் பெண் குத்துச்சண்டை நடுவர். இந்த வரிசையில்தான் இப்போது இலங்கையின் முதலாவது முன்னாள் பெண் முதல் பெண்மணி, சிறை சென்ற பெண்மணி என்ற பெருமையை சிறந்தி ராஜபக்ச தனதாக்கி கொண்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் களங்கள் எவ்வாறு மாறப்போகின்றன, சூடு பிடிக்கப் போகின்றன. தென்னிலங்கை மக்களது உணர்வலைகள் எவ்வாறு மாற இருக்கின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா,
12: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

0: நேர்களை, கனடாவில் 10 பிரதான மாநிலங்கள் இருக்கின்றன. அதில் கியூபெக் என்ற இந்த மாநிலம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? கனடாவுக்கு மிகப்பெரிய சவாலாக 2 மாநிலங்கள் இப்போது மாறியிருக்கின்றன. கனடாவின் தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகத்தை இவை ஏற்படுத்தியிருக்கின்றன. அல்பர்டா மற்றும் கியூபெக் என்ற மாகாணங்கள். இப்போது இந்த கேள்வி என்னவென்றால், கியூபெக் என்ற மாகாணம் எத்தனையாம் ஆண்டு கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது என்பதுதான் கேள்வி. 3 விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது விடை தருகின்றோம் நேர்களே, 1878. இரண்டாவது 1867. மூன்றாவது விடை தருகின்றோம், 1885. எந்த காலப்பகுதியில் இது உருவானது? முதலாவது 1878, இரண்டாவது 1867, மூன்றாவது 1885. எந்த காலப்பகுதியில் கியூபெக் என்ற கூட்டமைப்பு உருவானது? அலையுங்கள். எங்களது வளமையான தொலைபேசி இலக்கம் 416-6446-2222. கியூபெக் மாகாணத்தில் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த அரசியல் மாற்றங்கள் தொடர்பான அலைகள் பலவும் பல்வேறு விதமான விமர்சனங்களை இப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதற்காகத்தான் இந்த வினா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியினில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் கொண்டு வந்த வினா இதுதான் நேர்களே. கிபெக் மாகாணம் எத்தனையாம் ஆண்டு அந்த கூட்டணைப்பு என்பது உருவாக்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். முதலாவது 1878, இரண்டாவது 1867, மூன்றாவது 1885. இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேர் இணைகின்றார், வணக்கம்.
1: வணக்கம் மாசன், எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண், வாருங்கள்.
1: இதுக்கு பதில் வந்து 1867. எல்லாம் பெரிய குழப்பமா தான் இருக்கு. மாகாணிக்கு என்னோட தலைவலி அல்பர்ட் ஆக்கப்பட, ஆனா வெற்றி அடையாது. என்னென்னு சொன்னால் இந்த ரிசல்ட் பாத்தீங்களா, சொன்னா 28.1% தான் இந்த விண்ட கட்சிக்கு விழுந்த வாக்கு. அப்ப அதுக்கு எதிரான வாக்கு கணக்கு இருக்குது. மெஜாரிட்டி உடையவருக்கு எடுக்க முடியல. இவரது சிறுபான்மையா தான் அமைக்க போறார். அதனால இவர் ரெண்டுதும் ஏற்கனவே 1989 ஏற்கனவே முயற்சி பண்ணி தோல்வியடைஞ்சவை. இவர் சொல்லியிருக்கார், ட்ரம்ப் போனதுக்கு அப்புறம் நான் அதை பற்றி கதை பேரண்டு பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: அது சரி. ஆளுங்கட்சி
1: ஆளுங்கட்சி மூன்று இடத்துக்கு வந்திருக்கு. இவர் தான் இப்ப ரெண்டு இடத்துக்கு அங்க வந்திருக்கு எதிர்கட்சிய.
0: ஆளுங்கட்சி படுதோல்வி என்ன, எந்த ஒரு
1: சரியான தோல்வி? சிஏக்யூன்றது அது மக்கள் மாற்றம் வேணும் என்று சிந்திச்சு வாக்களிச்சிருக்கணும். அப்படி வாக்களிக்கைக்குள்ள இந்த இவற்றை அந்த பார்ட்டிக்கு பார்ட்டிக்கு சண்டை கட்சிக்கும் லிபரலுக்கும் தான் கூட வாக்க போட்டிருக்கணும்.
0: சரி, ஆனால் இப்படி ஒரு ஒயிட் வாஷ்ன்றது இந்த எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலும் காண முடியாத ஒன்று.
1: இல்ல, இங்க ஒன்றியோ லிபரல் பார்ட்டிகள் நடந்தது தானே
0: இதே மாதிரியா? ஒரு ஆசனம் பெறாம ஏதாவது ஆளுங்கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கா இதுவரையில?
1: அப்படி
0: சொல்றதுக்கு நான் அதைத்தான் சொல்றேன். இப்ப கியூபக்ல இருந்த ஆளுங்கட்சி எந்த ஒரு ஆசனத்தையும் பூச்சியம் என்ன,
1: அவளுக்கு மோசமா தான் அரசாங்கம் இருந்திருக்கு, அல்லது அவளுக்கு எதிர்ப்பு மக்கள் இந்த மனநிலை அப்படியே இருந்திருக்கு என்ன?
0: இப்படி ஒரு துடை தெரியப்பட்ட நிலைமை எங்கேயானும் நடந்திருக்காண்டதுதான் இந்த கேள்வி. நீங்க ஒன்டாரியோல சொன்ன கதை அந்த கதையா? இல்ல,
1: ஒன்டாரியோல ஆளுங்கட்சியா இருந்தது 8 சீட்ல, 7 சீட்டோ 7 8 சீட் போன முறைக்கு.
0: எஸ்பி சரண், எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாமல் தோல்வி அடைந்த வரலாறு இருக்கா என்றதான்.
1: அப்படி அப்படியே நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்துல நான் ஒத்துக்கொள்றேன். அப்படி நடந்த மாதிரி தான் தெரியல. இது மகா மோசமான நிலைமையா கிடக்கு கியூபக்ல.
0: பார்ப்போம். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்திருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் மகன், நான் மகன் கழிக்கின்றேன்.
0: மகன் சொல்லுங்கள்.
2: 67 தான் நான் போற போக்கல இந்தியால அப்படி வரலாம்
0: விளங்கல,
2: போற போக்கல ஒரு இதுவும் கிடைக்காம திமுக தோல்வி அடையலாம்.
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல மதன். ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி இப்ப திமுக கடந்த வருஷம் கடந்த தேர்தலில் தோல்வி அடைக்க ஆசனம் பெறாம தோல்வி அடையல தானே? நான் கேட்கிறேன்னா, ஒரு ஆளுங்கட்சி ஆட்சியில இருக்குது, இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரையிக்க ஆளுங்கட்சிக்கு பூச்சிய நிலையில எங்கேயாவது வரலாற்றுல இடம்பெற்றிருக்கா? நீங்க
2: அறிஞ்சர்ல
0: இனி எங்க திமுக ஆளுங்கட்சியா வர வேணுமே மதன்? ஆளுங்கட்சியா வருந்துதான் இன்னொரு கட்சி தோற்கடிக்கணும். இப்ப நான் சொல்றேன் விளங்கையிலே, ஆளுங்கட்சியா இருக்கணும். எதிர்கட்சியா இருந்து பூஜ்ய நிலைக்கு வர்றது முக்கியம் இல்லை. ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு கட்சி ஒருவித ஆசனமும் பெறாமல் மற்றொரு கட்சியால தோற்கடிக்கப்படணும், அப்படி ஒரு நிலைமை வரணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம்
0: வெண்பா, சொல்லுங்கள்.
3: முதல்ல அடைஞ்ச 4 மாகாணங்கள்ல கியூபக்கும் உண்டு. 1867 அதைத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். கடைசி அணைஞ்சது நியூஃபவுண்ட்லேண்ட். நன்றி.
0: அவ்வளவுதான், நீங்கள் அரசியல் இந்த விலத்தி நிக்கிறீங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம் பாசு, நான் பவன்.
0: பவன் சொல்லுங்கள்.
4: இது 1867. ஆனா இப்ப இன்னொரு பார்ட்டியும் செய்யற போகுது கியூபேக், பிளாக் கியூபேக்கோட.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
5: 1867
0: என்ன? நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் எங்கேனாலும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆளுங்கட்சி ஒன்று பூஜ்ஜி எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாமல் படுதோல்வி அடைஞ்ச நிலைமை. நானும் ஒரு தான் அறியல, அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு தெரியாம இருக்கும்.
5: நான் வந்து கொஞ்ச காலம் தான் எனக்கு தெரிஞ்சது இருக்கும் இல்லை, ஆனால் ஓட் போடுறாங்க ஒவ்வொரு டைமும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும்.
0: உங்களோட மாகாண சபை தேர்தல்கள் அப்படி எது நடந்திருக்கா? நாடுகள்டேதான் தெரியும் எல்லாருக்கும், மாகாணங்கள்ல நடந்திருந்தா தெரியாது. அமெரிக்காவிலையும் இப்படி நடந்ததா தெரியல. நாங்கள் எங்கட சுரேஷ் தர்மாவை தான் கேட்கணும், அவருக்கு இதெல்லாம் தெரியும். பாப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
6: இது 1967 ஜூலை 1st நான் நினைக்கிறேன் அப்படி நடந்ததுக்கு காரணம், ஒரு வகையில மனிதர்கள் இங்க மக்களிடம் ஒரு சாதாரணமா ஒரு எண்ணம் இருக்கு என்னன்னா, குடிவளவாளர்கள் நிறைய லிபரல் கட்சிக்கு ஆதரவு இருக்கிறதுனால அந்த நிறைய குடிவளவாளர்கள் வருவது இங்க இருக்கின்ற பழமைவாதிகளுக்கு பிடிக்கல, அதனால எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருப்பார்கள் நினைக்கிறேன். அது ஒரு காரணமா இருக்கலாம்.
0: பார்ப்போம்.
6: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் சுதன்.
0: சொல்லுங்க.
7: 1880 தெரியும், அங்கால எனக்கு சரியா உறுதியா சொல்ல முடியல. மற்றது ஒரு ஆசனமும் பெறாத மாகாண சபை தேர்தல் என்றது நான் கேள்விப்படையில்லை, ஆனா ஒரு ஆசனம் பெற்ற தேர்தல் எனக்கு தெரியும். எம்ஜிஆர் வந்த நேரம் திமுக படுதோல்வி அடைஞ்சு கருணாநிதி மட்டும் துறைமுகம் தொகுதியில வெற்றி பெற்றவர். அதுக்கு சொல்லப்பட்டது துறைமுகத்துல கப்பல் கிராம மானம் தப்பிச்சுதண்டு, அந்த சம்பவம் மட்டும் எனக்கு நினைவு இருக்குது.
0: நான் கேட்கறது என்னன்னா, முதல் தடவையா திமுக ஆட்சியில இருக்கணும், அந்த நேரம் அதிமுக வெற்றி பெற்று வரைக்க திமுக
7: ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான்
0: சொல்றது. ரெண்டாவது தடவை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரைக்கும் அந்த நிலைமை வந்து நான் கேட்கறது எப்படி என்றால், ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி இருந்து அந்த தேர்தலில் பதவி இறக்கப்படுது எந்த விதமான ஆசனங்களும் பெறாமல், அந்த
7: அது நான் வாழ்க்கையில
0: நீங்க சொல்றது ரெண்டாவது தடவை நடந்த எலெக்ஷன்ல அந்த ஒரு இடத்துல திமுக மெண்டு வருது.
7: மற்றது இதே மாதிரி நல்ல விஷயம், இதே மாதிரியான ஒரு டிஸ்கஷன் உங்கள்கிட்ட அந்த இன்றைக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி டொனால்ட் ட்ரம்ப் பெற்றாரு, அதையும் நேர்களோட கதைக்கிற மாதிரியான ஒரு தொடர் நிகழ்ச்சி செய்திங்கள் நல்லா இருக்கும், மனது கிட்டமுட்டா இருக்கும். ஆனா நாங்கள் உங்கள்கிட்டயே விட்டுறேன், நான் வந்து இடையூறு செய்யல. ஓகே, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைக்கின்றார், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
8: இது 1867 தான், ஆனா இந்த தேர்தல் வந்து ஒரு ஆசனம் கிடைக்க இல்லையாண்டு சொல்றது, அது நீங்க சொன்னது ஒரு ஆச்சரியம்.
0: அதுக்காகத்தான் இந்த கேள்வி கொடுத்தேன்.
8: அதுதான் நாளும் கட்சி ஒரு சீட்டனும் இல்லாம போடாதுன்னு சொல்றது நான் வருகிறேன்.
0: அது கொஞ்சம் சந்தேகமாய் இருக்கு, என்ன அப்படியே நடக்குமா?
8: நடந்துடுத்து.
0: நன்றி. நிகழ்ச்சியில் எஸ்பி சரண் மீண்டும் இணைவது போல் தெரிகிறது.
9: வணக்கம். ஒரு 2 செகண்ட் தெரியும் கதைக்கலாமோ?
0: இது உங்களுக்கு இல்லாதா? சொல்லுங்க.
9: அதாவது இப்ப அந்த 2018 கரீபியன் தீவு நாட்டு அந்த பார்படோஸ் நாடு இருக்கு இல்ல, பார்படோஸ் 2018 அங்க பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு தோத்து போய் ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்குது.
0: ஒரு உதாரணம்
9: 2018
0: நல்லது. பார்ப்போமே.
9: நன்றி. வணக்கம்.
0: பார்படோஸ் நிகழ்ச்சியில் எல்லா நேர்களையும் இணைத்து விட்டேன். நேர்கள் காத்திருக்கிறீர்கள், எல்லோருடன் பேசிவிட்டேன் போல் தெரிகிறது. ஆமாம், சரியான விடை அது 1867 தான். வேறு நேர்கள் இணைகிறீர்களா? வணக்கம்.
10: வணக்கம்.
0: வெண்பா சொல்லுங்க.
10: நான் இப்ப நீங்க சொன்னப்பெல்லாம் தேடி பார்த்தேன், 1977 இந்தியாவில் எமர்ஜென்சி, இதுக்கப்புறம் ஒரு பொதுத்தேர்வு நடந்ததில் வட இந்தியாவில் இந்திரா காங்கிரஸ் பூச்சியம் எடுத்த பிடிச்சதுன்னு சொல்லப்படுது.
0: 1977
10: இந்தியாவில் அவசர கால பிரகடனத்துக்கு பிறகு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி வட இந்தியாவில் பூச்சியம் துடைத்தறியப்பட்டது.
0: எந்த கட்சி ஆட்சிக்கு வருது? அவர் அவசர கால நிலை பிரகடனம் செய்து இந்திரா காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்ச ஒரு வரலாறு இருக்கு. நீங்க சொல்றது சரியா இருக்கு. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
11: நான் வந்து ஹோம்ல இருந்து முதல்வர் வந்து மிராவல் ஏர்போர்ட் கீபா 1983
0: ஆண்டு
11: மிராவல் எனக்கு பங்க முந்தையில இருக்கா பிரெஞ்சு தெரியாது. ஹோம்ல இருந்து வந்து இந்திரா காந்தி தான் எங்களை ஆக்களை இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் இருந்தா தனிநாடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்திரா காந்தி தான் இந்தியாவும் எங்களுக்கு டிக் டிக் டிக் விட்டார். காந்தி ஆயுதம் கொடுத்தார்.
0: நன்றி. நன்றி. அவர் அந்த எங்களோட சீரியஸ் தன்மையை பிரேக் பண்ணுறதுக்காக தவம் பெறுவார் டக்குனு. ஆமாம், 1977 நடைபெற்ற பொது தேர்தல் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தால் தெரியும், இந்திரா காங்கிரஸ் என்ன நிலை பெற்றதென்று நாங்கள் அறியலாம். அது மொராஜி தேசாய் தான் அந்த 1977 தேர்தலில் அவரது கட்சி தான் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்றது. அதை நாங்கள் ஆராய்ந்து வருகின்ற எங்களது நில்பதில் சொல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். நான் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கவன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக வர்ற 1977 அந்த வேளையில் கட்சிகள் எந்த அளவில் வாக்குகளை பெற்றன, ஆசனங்களை பெற்றன என்ற விடயங்கள் பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அதில் அந்த பூச்சிய ஆசனங்களை பெற்றதாக

0: எல்லாருக்குமே வயிற்றுல அடி விழுது. அப்ப வயிற்றுல அடி விழுந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த இருக்கிற இதுல இருந்து அப்ப விஜய் வந்தார் மேட்டப் 70 வருஷ வரலாறு மாறிக்குது. அதே மாதிரியான ஒரு மாற்றங்களை எல்லா உலகமுமே ஒரு மாற்றத்தை தேடுதுண்டு நம்புறேன்னா நல்லது. மாறி அவருக்கா மாறித்தான் பார்ப்போமேன்றதுதான் நான் சொல்ல முடியும் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன்.
1: நிகழ்ச்சியில் வணக்கம் எஸ் பி சரண்.
2: சொன்ன மாதிரி படு தோல்வி அடைஞ்சது உண்மை இந்திரா காங்கிரஸ், ஆனா பூச்சியம் முடிக்கல. இதுக்கு 542 மக்களவை தொகுதியில 154 ஆசனம் எடுத்து தோல்வி அடைஞ்சது.
3: பூச்சியம் பெறவில்லை, அதான்
2: பூச்சியம் பெறவில்லை. மொராஜி தேசாய் பிரதம மந்திரியா வாரே. ஓ, இதுதான் நான் அறிஞ்ச தகவல்.
3: நன்றி. வெண்பா இதை வைத்து சொன்னாரோ தெரியல, வெண்பாவோட கதைச்சா தெரியும். வெண்பா இணையுங்கோ. நேரம் இப்பொழுது 8:50. வெண்பா சொல்லுங்கள், எதை வைத்து சொன்னீர்கள்?
4: வணக்கம் வசந்த். இதுல இருக்குது அவர் வட இந்தியாவில் பூச்சியம் உண்டு, மற்ற இடங்கள் எல்லாம் வட இந்தியாவில் பூச்சியம். நீங்க சொன்ன மாதிரி மொராஜி தேசம் வந்திருக்கிற ஜனதா கட்சி, ஆனா வட இந்தியாவில் பல மாநிலங்கள் ஒரு இடத்தை கூட பெற முடியாமல் துடைத்தறியப்பட்டது பூச்சியம் உண்டு.
3: அதை அப்படி ஒரு இதை எடுக்கலாம் நாங்கள்.
4: வட இந்தியான்னு அது ஒரு மாநிலம் இல்லையோ?
3: அது இப்ப என்ன சொல்லுங்க, ஒரு கட்சி எந்த ஒரு ஆசனத்தையும் சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல பெறாம இருக்கிற நிலைமையை தான் நான்
4: கேக்குறேன்.
3: ஆளும் கட்சி, ஆளும் கட்சி. இப்ப சாதாரண கட்சிகள் பெறாட்டி பரவாயில்ல, இப்ப இப்ப அக்டோபர் மாதம் வரையில 2026 அக்டோபர் மாதம் வரையில கியூபெக்கில் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இப்ப நடைபெற்ற தேர்தலில் எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாம வெளியில போகுதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய பெரிய விஷயம், பெரிய ஒரு ஆச்சரியம். சிஏக்யூ அந்த
4: மட்டும்தானே இருக்குது, மற்ற இடங்களில் இல்லத்தானே. இந்திரா காங்கிரஸ் எல்லாம் இருக்கபடியா வட இந்தியாவில் மட்டும் தோல்வி போட்டதுன்னு
3: அது பொருத்தமில்லைத்தான், அது பொருத்தமில்லை. நன்றி, நன்றி வன்பா. இப்பொழுது சரி, நாங்கள் விடைகளுடன் இணைந்திருந்தோம். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். எங்களது நில் பல் சொல் நிகழ்ச்சியில் வெண்பா, சாரா, எஸ் பி சரண், தவம், மூர்த்தி, மதன், சுதன், ரமேஷ், காசி, நோரு, விஜயா, பவான், தேவகுமார், சிவலிங்கம் ஆகிய நேயர்கள் இணைந்து கொண்டார்கள். அத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் தேவகுமார் ஒரு பாடல் கேட்டார், அவரது பாடல்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
3: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
2: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
4: நேர்களே, நாங்களும் விடைபெறும் நேரம். இவ்வளவு நேரமும் எங்களது நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள், பதில் சொல் நிகழ்ச்சி மற்றும் திரை இசை புதிர் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள், பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களுடன் மீண்டும் நாங்கள் இன்னொரு காசி விருப்ப பாடல், எங்களது நேர் காசியின் விருப்ப பாடலுடன் நான் விடைபெற இருக்கின்றேன். மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ்எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே. அதே நேர்களை, இந்த வேளையில் சுவிஸிலிருந்து பாஸ்கரன் இணைந்து கொண்டார். அவரது விருப்ப பாடலும் ஒளிபரப்பாகின்றது. வால்ட வெட்டிவேல் திரைப்படத்திலிருந்து அவரது விருப்ப பாடல், காசியின் விருப்ப பாடல் என்பவற்றுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய
5: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா Jewelers.

உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யண்டி மேலத்த

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: Boston.
1: Light check.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வகுப்புகள்
4: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
5: கற்பிக்கப்படுகின்றன.
6: 3-9-6-3-3-4-4-4-1-6-3-9-6-3-3-4-4-4-1-6-3-9-6-3-3-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-
3: அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி.

கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும். வாசனை என்ன பின்ன

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
3: 416-994-3861.
7: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48. வலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: வாய்ப்பே இல்ல. அவங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
2: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தை

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48 பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினே?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், Commercial மற்றும் Residential Mortgages ஐ பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

பண்ணுது. தகத்திட்டு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
7: செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

பார்த்தா காசு கட்சி மனசு கொள்டுமா.

டிக்கெட்ட தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெட்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ் கெட்சு, சிதாவை தூக்க ரவணன் தான் போட்டான் ஸ்கெட்சு, ரவனுக்கு பண்ண தலை

0: Alô? Ai!
1: Não vai ter ali, ó. Arrastei ele ali, pá.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
0: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
0: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
0: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
0: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
0: உத்தரவாதம் வழங்கப்படும்.

ராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா வெங்கட

0: HD WHD
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
7: கற்பிக்கப்படுகின்றன. 3964 talentaacademy.ca.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: Thank you.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillat the dang, chan.
4: Chillam illa da, Silvam.
5: Chari, chari.
8: Tamilan endru sollada, thalidi mirundin illada, dharaniyai nivellada.
9: Thirukkural, eeradiyal, ulagilandha, deivapulavanin, kural ketpom.
10: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக் கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petticola, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: புதிய
2: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
9: 2462-4462.
10: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

Ande, Rey.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமட்டமல் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 9:05. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: கனடாவின் முதல் எச்டி இது தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: கச்சதீவு மற்றும் 2 நாடுகளுக்கும் இடையிலான கடல் எல்லை தொடர்பான விவகாரம் குறித்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையின் போது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடிப்பதை தவிர்க்கும் வகையில் தமிழக மீனவர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பில் நீதிமன்றம் தெரிவித்துள்ள அவதானிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்குமாறு கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் சட்டப்பிரிவு பிரதானி சட்டத்தரணி கலாநிதி சானக சேனநாயக்க இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இலங்கை மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் தற்பொழுது கொழும்பு 5 அமைந்துள்ள தொழிலாளர் செயலக கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு செய்தே நரேந்திர மோடி பிரதமராகி இருக்கின்றார் என்று குற்றம் சாட்டியிருக்கின்ற கரப்பாம்பூச்சி ஜனதாதள தலைவர் அபிஜித் தீப்கே உயிருடன் இருப்பவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நிறுத்தி அந்த நிலத்தை வணிக பயன்பாட்டு மண்டலமாக மாற்றும் ஒப்புதலை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கின்றார். மனநோய் மட்டுமே அடிப்படை காரணமாக கொண்டு மருத்துவ உதவியுடன் மரணத்தை நாடுபவர்களுக்கு அந்த சேவையை விரிவுபடுத்தும் திட்டத்தை காலவரையின்றி கைவிட கனேடிய மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. கனேடிய கவிஞரும் கட்டுரையாளரும் மொழிபெயர்ப்பாளருமான அன் காசன் 2026ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றிருக்கின்றார். கனடாவிலிருந்து சசெச்சுவான் மற்றும் ஆல்பர்டா மாகாணங்கள் பிரிந்து செல்ல வேண்டுமென்ற தொழிலதிபர் இலன் மஸ்கின் கருத்தை சசெச்சுவான் முதல்வர் ஸ்கோட்மூ நிராகரித்திருக்கின்றார். சர்வதேச பொருளாதார திறந்தநிலை குறியீட்டில் கனடா ஒரே ஆண்டில் 9 இடங்கள் பின்தங்கியுள்ளது. ஈரானுடன் இணைந்த யமன் ஹூத்தி குழு சவுதி அரேபியாவின் தலைவர் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பால்ஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளது. புளோரிடாவில் இருந்து புறப்பட்ட க்ரூ 12 குழுவினர் விண்வெளியில் 237 நாட்களை நிறைவு செய்திருக்கின்றனர்.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: மணத்தியால் செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 6 பாகை செல்சியஸிலும் நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகையிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்களுக்கு 10 மணி வரை நீங்கள் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு இடம்பெறும். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பை பற்றியும் நீங்கள் இணைந்து பேசலாம். அந்த தலைப்பு என்னவென்றால், ஆரோக்கியமான உணவு முறைகளை நாங்கள் கையாளும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கிறது, என்ன உணவுகள் எங்களுடைய உடல்நலத்துக்கு நல்லதாக இருக்கிறது, அதே போல எந்த உணவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு தீங்கு விளைவிக்கின்றது, அதே போல இப்ப பெரும்பாலானோர் வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து சில உணவு முறைகளை அவர்கள் கையாள்வார்கள், அதை கடைபிடிப்பார்கள். அப்படி இப்ப உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இப்ப காலையில் வந்து சில பேர் வந்து ஹனி லெமன் டீ குடிப்பார்கள், அதே போல் அது உடல்நலத்துக்கு மிகவும் நல்லது. அதே போல் சில பேர் வந்து வெந்தயம், ஊற வைத்த வெந்தயம் சாப்பிடுவார்கள், அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கிறது, இது பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசலாம். பாருங்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4642.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இந்தியன் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நன்றி. ஒட்டி எல்லாம் குடிச்சு கொண்டு ரெடியா இருக்கிறோம்.
0: பாடலுக்கு ரெடியாக இருக்கிறீர்கள்?
1: பாடலுக்கு ரெடி. இன்றைய நீங்க சாப்பாடுகளை பத்தி சொல்ல போறீங்கள தானே, அந்தபடியா லஞ்சுக்கும் ரெடி எல்லாம் கேட்டுதான் சாப்பிட்றேன். இன்றைக்கு
0: கண்டிப்பாக, ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதனால தான் இந்த தலைப்பு எடுத்து வந்தேன். பார்க்கலாம் என்ன பாடல் தெரியும் சொல்லுங்கள்.
1: எப்பவும் என்ன போல அமைதியா இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். கூட கிடைக்கிறதுக்கு தான் கூட வருத்தம் வரும்.
0: அப்படியா?
1: ஓ, அமைதியா இருக்கணும். இன்றைக்கு லஞ்சுக்காக உங்களோட நிகழ்ச்சிக்காக உப்பு கருவாடு ஊற வைச்ச சோறு உங்களுடைய ஆரோக்கிய உணவில் வந்து கேட்போம் எல்லாரும்.
0: கண்டிப்பாக பாடல் கேளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. முதல்வன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணன் குரலில்.

0: தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரூக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ரஜேஷ், நான் சுதாகா இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் அதே சுகமாக இருக்கிறோம். உடல் ஆரோக்கியத்துக்கு சாப்பாடு முக்கியம். அதே நேரம் நீங்கள் உங்களோட உடற்பயிற்சி எல்லாம் நடப்பயிற்சி அதெல்லாம் செய்யணும். சும்மா முடியலம்பி கோப்பியை குடிச்சு கொண்டு இருக்கா வருத்தம் இன்னும் கூடிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க அதை பற்றி வந்து 12 மணி அப்படி தொடருவோம்.
2: பாட்டு வந்து வசீகரான படம் ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும்
1: பிடிக்கும் என்று அந்த பாடல் வேண்டும் உங்களுக்கு. நல்லது கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஹரிஹரன் மற்றும் சின்மையின் குரலில்

0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: இன்னைக்கு
2: என்ன பாடல் தெரிவு?
3: இன்னைக்கு பாடல் தெரிவு தம்பி படத்துல இருந்து சுடும் நிலவு சுடாத சூரியன்.
2: சுடாத சூரியன், ஆமா. உன்னிகிருஷ்ணன் ஹரணி பாடிய ஒரு பாடல். நல்லது கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: சந்திப்போம்.
2: நன்றி.

0: என்ன பிள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
2: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
4: டாலண்டா அகாடமி,
3: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
4: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ.
4: 416-396-3344.
3: 416-396-3344. talentaacademy.ca.
0: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் தஜி, நல்லமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்கள் நலமா மகிழ்ச்சியாக நடப்பயிற்சியில இருக்கிறோம்.
0: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: எனக்கு இன்றைக்கு வெள்ளக்காரத்துறை, அதாவது இது என்ன இருந்து பூதக்காட்டு பாட்டக்கப்போம். ஆனா நிப்பாடி போடுவாங்க.
0: ஆமா, நல்லது. கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மகன் கலக்கின்றேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்களுக்கு வியாழக்கிழமை காலை அதிகாலை வணக்கங்கள்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாட தெரிவு?
2: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் ஜெயவிஸ். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கோம்.
2: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: மயிலிறகு மயிலிறகு மனம்பருட வந்த தென்காசி பட்டணத்திலிருந்து.
2: தென்காசி பட்டணம், ஆமா. மெனோ சுவர்ணலதா பாடிய ஒரு பாடல் கேட்டு மக்களுங்கள் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: சந்திப்போம்.
2: நன்றி.
3: நன்றி.
4: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நான் மீனா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் மீனா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் அதே சுகத்தோட சந்தோஷமா
2: இருக்கேன். என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு ஒரு தத்துவ பாடல், அண்ணாமலை படத்தில் இருந்து வந்தேண்டா பால்கார.
2: ரஜினியின் தீராத ரசிகையா?
3: நன்றி,
2: வணக்கம். நன்றி. எஸ்பிபியின் குரலே.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
4: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் அதே சுகமாக இருக்கின்றேன்.
4: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: மண்வாசனை படத்துல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மட்டும்தான்.
4: அந்த பாடல் உங்களுக்காக வரும். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்களா ஐயா? நல்லது, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல்?
6: பஞ்சாபூ கண்ணாலே.
4: கஞ்சாப்பு கண்ணாடு, அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். அந்த பாடல் உங்களுக்காக வரும். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
6: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம். கண்ணன் கேக்கன் ரஜி, எப்படி இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நிகழ்ச்சி நல்லா போயிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அருள்வான் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. அதுக்கு முதல் என்னுடைய ஒரு மாமி, நம்ம சின்ன நாள்ல இருந்து தெரியும், அவட நினைவு சிவா மாமி என்று சொல்றாங்க. அவட நினைவு நாள் இன்றைக்கு, பிறந்த நாள், நினைவு நாள். மற்றது சுபன்யா, அந்த சுபன்யா வந்து என்னுடைய பராம கண்ட கேர்ள் ஃப்ரெண்ட், மாரி பண்ண போயினும் அவட பிறந்த நாள் இன்றைக்கு அவன் என்னுடைய வாழ்த்து கொண்டு. மற்றது என்னுடைய மருமகண்ட ரெண்டு நீசஸ், ட்வின்ஸ் அனேகா அண்ட் மீரா, அவன் பிறந்த நாள் இன்றைக்கு. பைமூண்டாவது பிறந்த நாள் அவையினுடைய வாழ்த்து கொண்டு, பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் வாழ்த்தி கொண்டு இந்த பாட்டு கேட்போம்.
4: நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
7: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சந்திரன் பேசுறேன்.
4: ஆமா, சொல்லுங்க. ரெண்டுக்கு என்ன பாடு?
8: பாட்டு கேப்போம். சக்கரத்தேவன் படத்துல இருந்து மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி.
4: ஆமா, மலேசிய வாசுதேவனும் ஜானகி அம்மா பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் உங்களுக்காக வர நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
8: ஓகே, ரொம்ப நன்றி
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், நான் கலியுபரதங்க இருக்கிறேன்.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: நான் லலசுவமா வேலை விட்டு வீட்டை போய்கொண்டிருக்கிறேன். நான் கேட்கும் பாடல், படம் ஆளுக்கு ஒரு வீடு. பாட்டு அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சன் தேவை ஆண்டு வரும்.
4: ஆமா, உங்களுடைய பாடலும் வரும். நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
9: வாய்ப்புக்கு நன்றி தாங்கஜி.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் ரஜி, நான் காசிகள். நல்லா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நன்றி, நல்லா இருக்கு. நன்றி. எனக்கு முதல் உங்களுக்கும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்து கொண்டு, ரெண்டு நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து உள்ளங்களுக்கும் நல்வாழ்த்து வந்து கொண்டு. நான் கேட்கும் பாடல் வந்து ஃபாரஸ்ட் கம்பெனி படிச்ச மண்ணில் இந்த காதல் என்று.
4: மண்ணில் இந்த காதல் என்று அந்த பாடல் வேண்டும். உங்களுக்காக வரும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
10: நன்றி நன்றி, சந்திப்போம். நன்றி
4: நன்றி. தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட மண்வாசனை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில்

0: தம்னா தம்னா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் பதி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: நல்லா. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு யானை படத்துல இருந்து என் வானிலே ஒரே வெண்ணிலா இந்த பாடல்.
0: நல்லது. உங்களுடைய பாடல் வரை நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நல்ல
0: சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் இளமச்சியாக நன்றி. எனக்கு எனக்கு ஜூத் படத்துல இருந்து சக்கரை நிலவி அந்த பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்காக வரும். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி
0: நன்றி. ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: மருத்துவ உதவியுடன் கூடிய மரணத்தின் எதிர்கால பாதை குறித்த இரண்டு முக்கிய முடிவுகளை நேற்று அறிவித்ததைத் தொடர்ந்து மத்திய அரசு பல குழுக்களிடமிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றது. மனநோயினால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ உதவியுடன் கூடிய மரணத்தை அணுக ஒட்டோவா அனுமதிக்காது என்று நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தெரிவித்தார். ஆனால் சம்மதம் தெரிவிக்கும் திறனை இழக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கான முன்கூட்டிய கோரிக்கைகளை குற்றமற்றதாக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மார்ச் மாதம் காலக்கெடு நெருங்கி வருகின்ற நிலையில் மனநோய்களை அதற்கான விரிவாக்கத்திற்கு காலவரையின்றி இடைநிறுத்தம் செய்வதை முன்கூட்டி கோரிக்கைகள் என்ற தனிப்பட்ட பிரச்சினையுடன் இணைப்பதன் மூலம் ஃப்ரேசர் பிளவுகளை விதைத்ததாக கன்சர்வேடிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் கூப்பர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். டயிங் வித் டிக்னிட்டி கனடா என்ற ஆதரவு குழு இது மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் நாள் என்று கூறியிருப்பதோடு மாகாணங்கள் தங்களின் சொந்த விதிகளை வகுத்துக்கொள்ள அனுமதிக்கும் முடிவை அதன் தலைமைச் செயல் அதிகாரி

0: ஹெலன் லாங் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். சர்வதேச பொருளாதார நிலை குறியீட்டில் கனடா ஒரே ஆண்டில் 9 இடங்கள் சரிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட் இந்த வாரம் வெளியிட்ட உலகளாவிய பொருளாதார சுதந்திர குறியீட்டில் கனடா 9வது இடத்திலிருந்து 18வது இடத்திற்கு சென்றிருக்கின்றது. இந்த ஆண்டுக்கான உலகளாவிய பொருளாதார சுதந்திர அறிக்கை 165 நாடுகளின் தரவுகளை மையப்படுத்தி வெளியிடப்பட்டது. 2024 தரவுகளை அடிப்படையாக இது கொண்டிருக்கின்றது. கனடா 9 இடங்கள் சரிந்தது கவலைக்குரிய விடயம் என்று ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட்டின் மூத்த ஆய்வாளரும் அறிக்கையின் இணை ஆசிரியருமான மேத்யூ மீச்சல் கூறியிருக்கின்றார். மக்கள் பொருளாதார ரீதியாக குறைந்த சுதந்திரத்தை கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுவதனால் கனேடியர்கள் இதுகுறித்து கவலைப்பட வேண்டும் என்று மீச்சல் தெரிவித்தார். வர்த்தக திறந்த நிலை, வரி மற்றும் ஒழுங்குமுறை சுமைகள், அரச செலவினம், சொத்து பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நாணயத்தின் உறுதித்தன்மை ஆகியவற்றை அளவிடுவதன் மூலம் இந்த குறியீடு இதை தீர்மானிக்கின்றது. அரச அளவு, ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் மற்றும் சர்வதேச வர்த்தக சுதந்திரம் ஆகிய 3 முக்கிய பொருளாதார சுதந்திர அளவீடுகளில் ஏற்பட்ட சரிவே கனடாவின் தரவரிசை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை உலகின் மிகவும் பொருளாதார சுதந்திரம் கொண்ட இடமாக ஹாங்காங் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்திருக்கின்றது. இந்த குறியீட்டில் சுவிட்சர்லாந்து 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர், நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. ஈரானுடன் இணைந்த யமன் ஹூதி குழு சவுதி அரேபியாவின் தலைவர் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அண்மைய தாக்குதல்களினால் பொதுமக்கள் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டதை பல நாடுகள் கண்டித்திருக்கின்றன. இந்த வார ஆரம்பத்தில் கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக சவுதி அரேபியா கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஹூத்தியின் இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. தங்கள் படைகள் இந்த ஏவுகணைகள் மூலமாக விமான நிலையத்தை குறிவைத்ததாக அந்த குழு கூறியது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்த மேலதிக விவரங்கள் அந்த அறிக்கையில் வெளியிடப்படவில்லை. யேமனில் சவுதி அரேபியாவுக்கும் ஹூத்தி போராளிகளுக்கும் இடையே இடம்பெற்ற போரின் போது இன்று சவுதி தலைவர் ரியாத் முழுவதிலும் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. பிப்ரவரி மாதம் புளோரிடாவிலிருந்து புறப்பட்ட க்ரூட்வால் குழுவினர் விண்வெளியில் 237 நாட்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி புறப்பட்டிருந்தார்கள். அவர்களின் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து கலிபோர்னியா கடற்கரைக்கு அருகில் பசிபிக் பெருங்கடலில் இன்று இரவு தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெயர் குறிப்பிடப்படாத வெளிநாட்டு சக்திக்காக உளவு பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள ராயல் கடற்படையின் பணியில் உள்ள ஒரு உறுப்பினர் லண்டன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருக்கின்றார். 2024 நவம்பர் மற்றும் 25 மே மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் பாதுகாக்கப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்த தயாரானது உட்பட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 2 குற்றச்சாட்டுகள் 24 வயதான டெடி யாங் மீது சுமத்தப்பட்டிருப்பதாக லண்டனின் பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. அதே காலகட்டத்தில் வெளிநாட்டு சக்தியின் நலனுக்காக பாதுகாக்கப்பட்ட தகவல்களை அவர் பெற்றிருந்ததாகவும் பதிவு செய்ததாகவும் அல்லது தன்வசம் வைத்திருந்தார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. லண்டனுக்கு வடக்கே உள்ள பெட்ஃபோர்ட்ஷையர் உள்ள அவரது வீட்டில் அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வா அணித்தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணித்தலைமை பொறுப்பை அடுத்த தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது என்று கருதுவதாக தெரிவுக்குழுவுக்கு அனுப்பிய கடிதத்தில் தனஞ்சய டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். எனினும் இலங்கை அணிக்காக வீரராக தொடர்ந்து விளையாட தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனஞ்சய டி சில்வா டெஸ்ட் அணிக்கு வழங்கிய தலைமைத்துவத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். தனஞ்சய டி சில்வாவின் கிரிக்கெட் வாழ்க்கையின் எஞ்சிய காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 11 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 8 செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18 நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 வரும் ஞாயிற்றுக்கிழமை 19 திங்கட்கிழமை 20 செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்று மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று இரவு பொழுது மிகவும் காணப்படுகின்றது.
1: 24 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரை வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கப் போவது வந்து KR விஜயா அவர்கள். KR விஜயாவினுடைய 5 திரைப்படங்கள் உங்களுக்கு தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரை வரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது திரிசூலம், இரண்டாவது தவ புதல்வன், மூன்றாவது சரஸ்வதி சபதம், நான்காவது ஊட்டி வரை உறவு, ஐந்தாவது நெஞ்சிருக்கும் வரை. முதலாவது திரிசூலம், இரண்டாவது தவ புதல்வன், மூன்றாவது சரஸ்வதி சபதம், நான்காவது ஊட்டி வரை உறவு, ஐந்தாவது நெஞ்சிருக்கும் வரை. இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரை வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
1: அழைப்பில் இருக்கும் நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜி. எனக்கு தான் அந்த படம் கேட்டிருக்கா, பிளீஸ் சொல்லுங்க.
1: முதலாவது திரிசூலம், இரண்டாவது தவ புதல்வன், மூன்றாவது சரஸ்வதி சபதம், நான்காவது ஊட்டி வரை உறவு, ஐந்தாவது நெஞ்சிருக்கும் வரை.
4: முதலாவது படத்துக்கு போடுங்க. முதலாவது திரிசூலம், அடுத்தது நெஞ்சிருக்கும் வரை.
1: நெஞ்சிருக்கும் வரை 1 மற்றும் 5. நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: எனக்கு முதலாவது ஊட்டி வர உறவு, நாலாம் நம்பர் மற்றது திரிசூலம்.
1: மற்றது திரிசூலம் 4 மற்றும் 3. நல்லது,
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
1: சொல்லுங்க.
6: திரிசூலம்,
1: திரிசூலம்
6: சரஸ்வதி சபதம்,
1: சரஸ்வதி சபதம் 1 மற்றும் 3. நல்லது, நன்றி.
6: நன்றி, நன்றி,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ரஜினா, சத்யா பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
7: எனக்கு முதல் ஊட்டி வரை உறவும், திரிசூலம்.
1: திரிசூலம் 4 மற்றும் 3. நல்லது, நன்றி.
7: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் ரஜினா, பாங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: என்ன
1: சொல்லுது வென்குவர் காலநிலை?
8: அழைப்பில்
1: இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம் ராஜி, நான் ஜெய்வி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஜெய். நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நலமா இருக்கோம்.
1: சொல்லுங்க.
9: நாலாவதும் உங்களோட அன்பு இருக்கும் வரை.
1: அன்பிருக்கு நெஞ்சிருக்கு. நன்றி,
9: நன்றி,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம். நான் கலியோடு தான் கலக்கிறேன் ஜி.
1: வணக்கம், சொல்லுங்க.
10: 1, 3.
1: 1 மற்றும் 3. நல்லது, நன்றி.
10: பாய்க்கு நன்றி,
1: நன்றி. ஆமாம், உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது திரிசூலம், இரண்டாவது தவ புதல்வன், மூன்றாவது சரஸ்வதி சபதம், நான்காவது ஊட்டி வரை உறவு, மற்றும் ஐந்தாவது நெஞ்சிருக்கும் வரை. அழைப்பில் இருக்கும் நேயர், வணக்கம்.
4: ஓகே, எனக்கு வந்து 4, 3.
1: 4 மற்றும் 3, ஊட்டி வரை உறவும், சரஸ்வதி சபதம். நல்லது, நன்றி.
4: நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் விரும்பி கேட்ட ஜிவியினுடைய இசையமைப்பில் கபில் கபிலனின் வரிகளில் குரலில்.

0: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நன்றி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா
1: இருக்கிறேன். சொல்லுங்க.
2: ஒன்றும் மூன்றும்
1: ஒன்றும் மற்றது நல்லது. நன்றி
2: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது திரிசூலம், இரண்டாவது தவ புதல்வன், மூன்றாவது சரஸ்வதி சபதம், நான்காவது ஊட்டி வரை உறவு, மற்றும் ஐந்தாவது நெஞ்சிருக்கும் வரை. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரைவரிசைப்படுத்தி உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 416-464-6222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட அருள்வாள் திரைப்படத்தில் இருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் கபில் கபிலனுடைய வரிகள். அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: எனக்கு ஒன்றும் மூன்றும்
1: ஒன்றும் மற்றும் மூன்றும் நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சிவலிங்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: இந்த பாடல் போட்டதுக்கு நன்றிமா.
1: நல்லது, சொல்லுங்க.
4: ஒன்றும் மூன்றுமா?
1: ஒன்றும் மூன்றும் நல்லது. நன்றி
4: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. ஆமாம், நீங்கள் மலைக்கலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-6222.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். நான் சரஸ்வதி சபதமும் மற்றது தவப்புதல்வர் அந்த படம்.
2: நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ். இரண்டும் ஒன்று.
2: இரண்டு மற்றும் ஒன்றா?
4: ஆமா.
2: ஒன்று. நல்லது, நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது திரிசூலம், இரண்டாவது தவப்புதல்வன், மூன்றாவது சரஸ்வதி சபதம், நான்காவது ஊட்டி வரை உறவு, மற்றும் ஐந்தாவது நெஞ்சிருக்கும் வரை. இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரைவரிசைப்படுத்தி உங்களுடைய வாக்குகளையும் நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். முதலாவது திரிசூலம், இரண்டாவது தவப்புதல்வன், மூன்றாவது சரஸ்வதி சபதம், நான்காவது ஊட்டி வரை உறவு, ஐந்தாவது நெஞ்சிருக்கும் வரை. திரிசூலம் மற்றும் ஊட்டி வரை உறவு, ஒன்றும் நான்கும். நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ரஞ்சி, சந்திரநகன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: திரிசூலமும் நெஞ்சிருக்கும் வரை.
2: திரிசூலம் மற்றும் நெஞ்சிருக்கும் வரை, ஒன்று மற்றும் ஐந்து.
5: டஃப் காம்படிஷன் தான், பரவாயில்லை.
2: ஆமாம், பார்ப்போம். நன்றி,
5: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-22. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் நேயர் சந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட சக்கரை தேவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில். இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்கான வெற்றி பாடல்கள் திரைப்படம் ஒழிக்க இருக்கும். அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் அப்பன் வைக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்கள் அப்பன்?
6: நல்லா இருக்கிறேன். நீங்கள்?
2: நானும் நல்லா இருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன்.
6: நிச்சயமா,
2: கண்டிப்பா. ஆமாம், நன்றி. உங்கள் வருகைக்கு சொல்லுங்கள்.
6: ஒன்று
2: ஒன்று
6: ரெண்டு ஒன்று இரண்டு ஐந்து.
2: ஒன்று இரண்டு மற்றும் ஐந்து. நல்லது, நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியை 4166-4462-22.

0: கேப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தேவதாஸ், கேட்கிறேன். சுகமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க சுகமா இருக்கின்றோம். நல்ல வேதல்.
0: ஆமா, நல்லது. சொல்லுங்கள், உங்களுடைய தெரிவு எது?
1: தெரிவு ஊட்டி வேற உறவு, திரிசூலம், சரஸ்வதி சபதம்.
0: சரஸ்வதி சபதம், நான்கு ஒன்று மூன்று.
1: ஓகே, தேங்க்யூ.
0: நல்லது, நன்றி.
1: நன்றி, நன்றி.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD.
0: சிஎம்டமலேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட குகதாஸ், இதயன், கண்ணன், காசி, சத்யா, பவான், ஜெய், கலியுக வரதன், நம்பி ராசையா, மதி, சிவலிங்கமையா, புருஷோத்தமன், ரமேஷ், சுதா, சந்திரன், அப்பன் மற்றும் தேவதாஸ் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற இரண்டாவது இடத்தை பிடித்த பாடல் வந்து, திரைப்படம் வந்து, சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து சுசீலாவின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: Jeeva Jewelers.
3: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
4: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் KR விஜயா அவர்கள் ஒரு இந்திய நடிகை. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழி படங்களில் உட்பட சுமார் 450 திரைப்படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக தமிழ் திரைப்படங்களில் அதிகமாக நடித்த நடிகை இவரையே சார். மேலும் இவரது அபரிவிதமான நடிப்பையும் அழகான சிரிப்பையும் கருதியே தமிழ் திரைப்பட ரசிகர்களால் புன்னகை அரசி என்று அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார். KR விஜயா அவர்கள் தனது திரைப்படங்களில் ஏற்கும் கனமான பாத்திரங்களில் அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தியதாலேயே தமிழ் திரையுலகில் அன்றைய முன்னணி நடிகர்களான MGR மற்றும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இனியான சம்பளத்தையும் மதிப்பையும் பெற்றார். மேலும் KR விஜயா அவர்கள் திரையுலக நடிப்பில் திரைப்படம், நாடகம், விளம்பரங்களை தவிர்த்து திரை சார்ந்து நடத்தப்படும் பரிசு வழங்கும் பாராட்டு விழா மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கூட அன்று முதல் இன்று வரை கலந்து கொள்ளாமல் மிகவும் கண்ணியமான நடிகையாக வாழ்ந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நாங்கள் அவரை பற்றி பார்ப்போம். அடுத்து உங்களுடைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து TMS இன் குரலில்

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் கே ஆர் விஜய் அவர்கள், அவருடைய தந்தை ராமச்சந்திரன் ஆந்திர பிரதேசத்தையும் தாயார் கல்யாணி கேரளாவையும் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு கேரளத்தில் திருச்சூரில் தெய்வ நாயகி என்ற இயற்பெயருடன் முதல் மகளாக பிறந்தார். இவருக்கு வட்சலா, சாவித்திரி, சசிகலா, ராதா என்ற நான்கு தங்கைகளும் நாராயணன் என்கின்ற ஒரு தம்பியும் உள்ளனர். தந்தை ராமச்சந்திரன் தனது தொடக்க காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியில் அன்றைய ஒருங்கிணைந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இராணுவ வீரராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். தந்தைக்கு திருவனந்தபுரத்தில் நகை வியாபாரம் செய்து வந்தபோது தனது நகை வியாபாரத்தில் ஏற்பட்ட பெருத்த நட்டத்தால் அவரது குடும்பம் கேரளத்திலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் உள்ள பழனியில் குடியேறியது. பழனி முருகன் கோவிலில் இவரின் தந்தை உயர்ந்த பாதுகாப்பு அதிகாரியாகவும் பணியாற்றினார். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து சுசீலாவின் குரலில்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் கே.ஆர். விஜயா அவர்கள், அவர்களுடைய தந்தை வந்து ராமச்சந்திர ராவ் அவர்கள் வந்து இராணுவத்தில் பணியாற்றியதால் கே.ஆர். விஜயாவுக்கு ஆரம்ப காலத்தில் நடிக்கும் போதே குத்துச்சண்டை, துப்பாக்கி சூடும் பயிற்சி, வில்லிஸ் ஜீப் மற்றும் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் பைக் ஓட்டும் பயிற்சி போன்ற கடுமையான தற்காப்பு பயிற்சிகளையும் கே.ஆர். விஜயாவிற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். பின்னாளில் அதுவே கே.ஆர். விஜயாவிற்கு நடிப்பதில் பெரிதும் அப்பயிற்சிகள் உதவியதாக சொல்லப்படுகின்றது. தொடக்க காலத்தில் நாடக குழுவிலும் சில மேடை நாடகங்களிலும் நடித்து வந்த விஜயா, திரைக்கு வந்த பிறகு நடிகர் எம்.ஆர். ராதா விஜயா என்று அவரது பெயரை மாற்றி வைத்தார். இதை தனது தாய் தந்தையின் முதல் எழுத்தை வைத்து கே.ஆர். விஜயா என்று மாற்றிக்கொண்டார். 1960களில் நடிக்க தொடங்கி சுமார் 40 ஆண்டுகளில் அதிகமாக நடித்திருக்கின்றார். இவர் நடித்த முதல் திரைப்படமான கற்பகம் 1963 வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்னுடைய குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள அனோஜனின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ள இலங்கை குழு மேன்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையக மக்களின் 200 ஆண்டு நிறைவையொட்டி இந்திய அரசாங்கம் மலையக சமூகத்தின் மேம்பாட்டு திட்டங்களுக்காக வழங்கியுள்ள 2.5 பில்லியன் நிதியை மலையக கல்வி அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டங்களுக்காக உபயோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தின் உள்ளடக்கமானது இதனை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுடன் ஒப்பிடும் பொழுது பாரிய வேறுபாடுகளை கொண்டிருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான ஷிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதத்தலைவர்களின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கோரியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தற்போதைய அரசு விவசாயிகளை பாதுகாக்க தவறிவிட்டு வெற்றுப்போய் அரசியலில் ஈடுபட்டு வருவதாக கடுமையாக சாடியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாருக்கு உயர் பாதுகாப்பு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. SIR விவகாரத்தில் பதவி விலகக் கோரி போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் உள்துறையினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தி வரும் இஸ்ரோ இதற்காக வீரர்களை தயார்படுத்தும் வகையில் பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி மையத்தில் மனித விண்வெளி அமைப்பை வடிவமைத்து நிறுவுவதற்கான விலை மனுக்கோரலை வெளியிட்டிருக்கின்றது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக பேரணி செல்ல முற்பட்ட நிலையில் ராகுல்காந்தி உட்பட்ட இந்திய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைய தினத்தை இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு தினமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஒட்டோவா நகரம் நகரின் மையப்பகுதியில் உள்ள சில நடைபாதைகளில் இருந்து அங்கீகரிக்கப்படாத விளம்பரங்களை ஊழியர்கள் அகற்றுவார்கள் என்று தெரிவித்துள்ளது. நேற்று டொரண்டோவில் உள்ள கிறிஸ்தவ மையத்திற்கு வெளியே பல இஸ்ரேலிய கொடிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவம் தற்பொழுது வெறுப்புணர்வு சார்ந்த செயலாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. முன்கூட்டியே கருணைக்கொலைக்கான கோரிக்கைகளை அனுமதிக்கும் ஒட்டோவாவின் திட்டம் குறித்து ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.

0: இஸ்லாமிய அரச குழுவுக்கு ஆதரவாக மினசோட்டா வணிக வளாகத்தில் பெரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 18 வயது இளைஞரிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வாங்கிய பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தான் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அமெரிக்கா முந்தைய வெற்றியாளர்கள் யாரையும் விட அதிகமாக செயல்பட்டிருப்பதாகவும் கூறி நோபல் அமைதி பரிசுக்கான தனது கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலுப்படுத்தியிருக்கின்றார். சீன செய்தி தொடர்பாளர் ஒருவர் பிரதமர் சானே டகாச்சியை அவரது பெயரை மட்டும் குறிப்பிட்டு அழைத்ததை தொடர்ந்து முறையான மரியாதையை காட்டுங்கள் என்று ஜப்பான் சீனாவிடம் தெரிவித்துள்ளது. ஏதேன்ஸ் நகரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆற்றிய உரையில் மேற்கத்திய உலகம் ஒரு தீர்க்கமான திருப்புமுனையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஐரோப்பா தனது நீண்ட உறக்கத்திலிருந்து விடுபட்டு கூடுதல் ராணுவ மற்றும் பொருளாதார வலிமையை கைக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் சிவராசா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த July 1 ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதவியை நீக்கியதுடன் மன்னிப்பு கோரி காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த July 27 அல் அக்ஷா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 30 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதித்தது. எனினும் September 17 மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணியின் உதவி கிடைக்கவில்லை என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூக ஊடகப் பதிவு ஒன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டிருக்கின்ற சர்வதேச மன்னிப்பு சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனைகள் இன்றியும் விடுதலை செய்யுமாறு சவுதி அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி தொலைநகல் பணப்பரிமாற்றம் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் காவல்துறையின் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஜனவரி முதல் 2025 ஜூலை வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 6 போலி நிறுவனங்களின் ஊடாக இந்த பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வணிக வங்கிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தொலைநகல் பணப்பரிவர்த்தனைகளின் ஊடாக சுமார் 7.5 பில்லியன் ரூபாய் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அதற்கான பொருட்கள் எதுவும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அங்கீகரிக்கப்பட்ட இடமாக மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் செயற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தெல்லிப்பளையில் எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தெல்லிப்பளை சந்தியில் இன்றைய தினம் காலை ஆரம்பமான போராட்டம் அங்கிருந்து தெல்லிப்பளை பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று பிரதேச செயலரிடம் மதுபான சாலைக்கான அனுமதியினை வழங்கக்கூடாது என மகஜரொன்று கையளிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் உட்பட அரசியல்வாதிகள், மதகுருமார்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மதுபான சாலைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். விமானப்படை வீரர்களால் இந்தியா பெருமை கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமை தெரிவித்துள்ளார். வீரர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் விதமாக October 8 ஆண்டுதோறும் விமானப்படை தினம் கொண்டாடப்படுகின்றது. இதையடுத்து இன்று கொண்டாடப்படும் விமான தினத்தில் வாழ்த்து தெரிவித்து ஊடகப்பதிவொன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதில் விமானப்படை வீரர்களை கண்டு இந்தியா பெருமை கொள்ளுகின்றது. விமானப்படை தினத்தில் தமது வான்பரப்பை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டும் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதாக பிரதமர் கூறினார். இதனிடையே இந்திய ஜனாதிபதியும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். நாட்டை பாதுகாப்பதில் விமானப்படை வீரர்களின் துணிச்சல் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது நிரூபணம் ஆனது என்றும் அவர்களது அர்ப்பணிப்பு இந்தியாவுக்கு உத்வேகமாகவும் பெருமையாகவும் விளங்குவதாகவும் இந்திய விமானப்படை தனது பெருமைமிக்க சேவையை தொடர்ந்து செய்யட்டும் என்றும் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கின்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா கூட்டணியின் போராட்டம் நடத்தப்பட்டது. தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட்டோர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். காவல்துறையை தாக்கியது, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதேவேளை எஸ்ஐஆர் விவகாரம் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 15 பேர் அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் 10 பேர் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த குழுவில் மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இடம்பெற்றிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 15 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 13 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 8 °C, நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 18 °C, நாளைய மறுதினம் வெள்ளி சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 °C, வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் KR விஜயா அவர்கள், MGR சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், SS ராஜேந்திரன், முத்துராமன், ABM ராஜன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களுடனும் சேர்ந்து நடித்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையில் இவர் நடித்த ஆரம்ப காலத்தில் பல வில்லன் நடிகர்களான RS மெனோகரன், SA அசோகன், கே பாலாஜி ஆகியோருடனும் கதாநாயகியாகவும் நடித்துள்ளார். பின்பு நகைச்சுவை நடிகர்களான நாகேஷ், சோ தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஆகியோருடனும் இணைந்து சில படங்களில் நடித்துள்ளார். தமிழ் திரையில் அறிமுகமானாலும் மலையாளம், தெலுங்கு, கன்னட படங்களிலும் பல உச்ச நட்சத்திரங்களுடன் ஜோடியாக இணைந்து நடித்துள்ளார். தமிழில் விஜயபுரி வீரன் ஆனந்தம் முதல் LIC நரசிம்மன் வரை இணைந்து நடித்த நடிகையாவார். பின்பு தற்பொழுது தமிழில் பல சின்னத்திரை நாடகங்களிலும் விளம்பரங்களிலும் நடித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரலில்.
2: ஆட்டம்

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: இன்றைய நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் KR விஜயா அவர்கள், இவர் திரைக்கு வந்த சில காலங்களிலேயே 1966 அன்றைய பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபருமான சுதர்சன் எம் வேலாயுதம் நாயர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஹேமலதா என்கின்ற ஒரு மகளும் இருக்கிறார். நடிகை KR விஜயாவுக்கு தமிழ் திரையுலகில் முதன்முறையாக 1962 சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த சாண்டில்யனின் ஜீவபூமி என்ற படத்தில் நாகக்கன்னியாக நாகமாக மாறி இளவரசி கதாபாத்திரத்தில் நடித்த சரோஜா தேவியை சீண்டன் நாகமாக KR விஜயா வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதுவே அவர் தோன்றி நடித்த முதல் திரைப்படமும் ஆகும். ஆனால் அப்படம் வெளிவராமல் போனதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான திரிசூலம் திரைப்படத்திலிருந்து SPB-யின் குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் கே ஆர் விஜய் அவர்கள் திரையுலகிற்கு வருவதற்கு முன்பு பல ஊர் ஊராக சென்று நடத்தப்படும் மேடை நாடகங்கள் மற்றும் தெருக்கூத்துகளில் நடித்து வந்தார். மேலும் விஜயாவின் திரையுலக ஆரம்ப கால பாதை மிகவும் கரடு முரடான பள்ளமும் மேடுமான ஒரு நிலையில் தான் இருந்தாலும் அதையும் தாண்டி திரையுலகில் வெற்றி கொடி நாட்டினார். திரைக்கு வருவதற்கு முன்பு சில விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். அதில் மிகவும் பிரபலமான தமிழக அரசால் காசநோய் விழிப்புணர்வு குறித்த எமர்ஜென்சி என்ற நாடகத்தில் கே ஆர் விஜயா நடித்திருந்தது பலரையும் கவர்ந்திருந்தது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான திரைசூடம் திரைப்படத்திலிருந்து கே ஜி ஜேசுதாசின் குரலே.

0: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petticola, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-27.

இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் கே ஆர் விஜயா அவர்கள், அக்கா தங்கை அக்கா அவள் சுமங்கலிதான், இருமலர்கள் ஊட்டி வரை உறவு, எதிரொலி, கண்ணன் கருணை, கண்ணே பாப்பா, கந்தன் கருணை, கல்யாண ஊர்வலம், கற்பகம், காட்டு ராணி, கிரகப்பிரவேசம், கை கொடுத்த தெய்வம், சங்கமம், சத்தியசுந்தரம், சபதம், சரஸ்வதி சபதம், செல்வம், சொந்தம், சொர்க்கம், தங்கப்பதக்கம், தங்கை, தசாவதரம், தர்மராஜா, தராசு, தவப்புதல்வன், திரிசூலம், திருடன், திருமால் பெருமை, தீர்க்க சுமங்கலி, தொழிலாளி, நத்தையின் முத்து, நல்ல நேரம், நாணல், நாம் பிறந்த மண், நானேன் பிறந்தேன், நீல மலர்கள் நெஞ்சிருக்கும் வரை, பஞ்சவர்ண கிளி, பணம் படைத்தவன் பதில் சொல்வான், பத்திரகாளி, பாரத விலாஸ், பாலாடை, பொன்னான வாழ்வு, மிட்டாய் மம்மி யாருக்காக அழுதான், ராமன் எத்தனை, ராமனடி, ராமு, விவசாயி மற்றும் கிட்லர் உமாநாத் போன்ற பல திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் திரைசூலத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில்

இது முதல் HD தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான திரைசூலம் திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்னுடைய குரலில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

சிஎம்ஆர் தமிழ் HD. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான திரைசூலம் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமினுடைய குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை உங்களுக்கான ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பை பற்றி நீங்கள் இணைந்து பேசலாம். தலைப்பு என்னவென்றால், ஆரோக்கியமான உணவு முறைகளை நாங்கள் கையாளும் பொழுது அது எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கிறது, அது அந்த வகையில் நாங்கள் என்னென்ன உணவுகள் எங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லதாக இருக்கிறது, எந்தெந்த உணவுகளை நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு அந்த உடலில் எங்களுக்கு தீங்கி விளைவிக்கின்றது, அது போல பெரும்பாலானோர் வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து தாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக சில உணவு முறைகளை தாங்கள் கையாள்வார்கள். அப்படியாக சொல்ல வேண்டுமென்றால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால், சில பேர் வெந்தயம் முதல் நாள் ஊற வைத்த வெந்தயத்தை போட்டு அதை குடிப்பார்கள், அது அந்த வெந்தயத்தையும் சாப்பிடுவார்கள். அதே போல் சில பேர் கிரீன் டீ குடிப்பார்கள், சில பேர் ஹனி லெமன் டீ குடிப்பார்கள். அப்படியான உணவு முறைகளை சில பேர் காலையில் பெரும்பாலானோர் இப்பொழுதைய காலகட்டத்தில் அதை கையாளுகிறார்கள். அந்த வகையில் எந்தெந்த உணவுகள் எங்களுடைய உடலுக்கு நல்லதாக இருக்கிறது, எந்த உணவுகளை நாங்கள் சாப்பிட்டோம் என்றால் எங்களுக்கான எந்த வருத்தங்களிலிருந்து நாங்கள் விடுபடலாம், அல்லது எந்தெந்த எங்களுடைய உடலுக்கு எந்த உணவுகளை நாங்கள் சாப்பிடும் பொழுது அது எங்களுக்கு எந்த விதமான தீமைகளை ஏற்படுத்துகின்றது, இது பற்றி தான் நாங்கள் இன்று பேசப்போகின்றோம். பாருங்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் சத்யா அவர்கள் விரும்பி கேட்ட ஜானி திரைப்படத்திலிருந்து ஜான்சியின் குரலில்.
2: Just listen.

ஆரோக்கியமான உணவு முறைகளை நாங்கள் கையாளும் பொழுது எங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கிறது, என்ன உணவுகள் எங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லதாக இருக்கிறது, எந்த உணவுகளை நாங்கள் சாப்பிடும் பொழுது அது எங்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றது. பெரும்பாலானோர் அன்றாட வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்காக சில உணவு முறைகளை கடைபிடிப்பார்கள். அப்படியான உணவு முறைகள் என்னவாக இருக்கிறது வாருங்கள் நாங்கள் இது பற்றி இன்று அலசுவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசி அவர்கள் விரும்பி கேட்ட எஸ்பிபியின் குரலில். கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில்.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892 1 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: ஆரோக்கியமான உணவு முறைகளை நாங்கள் கையாளும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கின்றது? எந்த உணவுகள் உடல் நலத்துக்கு எங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கிறது? எந்த உணவுகளை நாங்கள் உண்ணும் பொழுது அது எங்களுக்கு உடல் நலத்துக்கு தீங்கி விளைவிக்கின்றது? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற உணவு முறைகள் பலது இருக்கும். அதில் சிலவற்றை நீங்கள் இணைந்து குறிப்பிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2 அழைப்பில் இருக்கும் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமாக இருக்கின்றேன். சாப்பாடை பொறுத்த மட்டும் சாப்பாடு கூடுதலாக பச்சை மிரக்கறி சாப்பாடுகள் சாப்பிடுறது நல்ல. பச்சை கலர்ல உள்ள கீரைகள், பொன்னங்கனி அப்படிப்பட்டதுகள் சாப்பிடுறது நல்ல. அது வர வர தோய் என்னவோ கொஞ்சம் கூட மரக்கறிகள் எடுத்து பருப்பு வெள்ளதுகள் மரக்கறிகள் கூட இருக்கிற நிலம் சமையல்ல எண்ணெய குறைக்கணும் கட்டாயமாக. அப்ப அது முக்கியமா. அப்ப நாங்க இந்த மரக்கறிகள்ல சலாதுகள் செய்தோ சூப்புகள் செய்தோ சாப்பிடலாம். அது உடம்புக்கு நல்ல அதிநிலம் ஒரு எனர்ஜியை தரும். சூப் எல்லாம் சும்மா இந்த விதற்கு நல்லாயும் இருக்கும். அடுத்தது எண்ணெயை தவிர்த்தா நாங்க பேக் பண்ணியும் கிரில் பண்ணி இப்ப பாபா கியூ செய்யறது இல்லாட்டி அவனுக்குள்ள பேக் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த ஃபேட்டை குறைக்கலாம். இந்த அந்த பேக் பண்ணிக்குள்ள அந்த ஃபேட்டுக்கு ட்ரே இருக்கு தானே, அப்ப அந்த கொழுப்பு கீழே போகும். அப்ப அந்த மீல அவ்வளவு ஃபேட் இருக்காது. அப்ப நாங்கள் அதை தவிர்க்கலாம். ஒரு ரைஸ் சைட்ல போட்டுட்டு சாப்பிடலாம். நல்லா எங்களுக்கு இப்போ சூப்பும் தலாட்டும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா.
1: நீங்கள் எந்த உணவை நீங்கள் அன்றாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்?
2: நான் சிக்கன் பேக் பண்ணுவேன், ரைஸ் போடுவேன், ரைஸ் குக்கர்ல சிக்கன் பேக் பண்ணுவேன். ஒரு பருப்பு கீரை அவை விரும்பினா சாப்பிடுவேன். ஆனா நான் மரக்கறியே சாப்பிடறது இல்ல, நான் மட்டும்தான் தண்ணியை சாப்பிடுவேன்.
1: ஆனால் ஒரு பேஜுக்கு சொல்லியாச்சு, காய்கறியா சாப்பிடணும்.
2: சாப்பிட்டா நல்ல, உடற்பயிற்சி இந்த வேலையும் வேலையும் கையா ஒரு எக்ஸசைஸ் செய்யறது நாங்க உண்மையை பாராட்டணும்.
1: என்ன
2: மற்றது நரம்பு வலிகள், மூட்டு வலிகள் அதுகள் வரும். வந்து சென்றாலே நாங்க பிறகு நடக்க இல்லாத கொள்ளை. அப்ப தொடர்ந்து நாங்கள் எக்ஸசைஸ் செய்து கொண்டு இருந்தோம்னா அந்த நோக்கம் குறைவா இருக்கும். வர்றது சந்தப்ப குறைவு, முதுமையும் லேசா வராது. முதுமையும் வராது. நரம்பு நோய் வந்து சென்றா நாங்க நடக்க மாட்டோம், அதே இடத்துலயே இருப்போம். இனிப்பு இந்த கேக்குகள் அதுகளை சும்மா எங்கேயும் ஒரு பேர்த்டே அப்படி எல்லாம் சாப்பிட்டாலே தவிர ஒவ்வொரு நாளும் வச்சு இனிப்புகள் சாப்பிட்டால் எந்த டயபெட்டிக்ஸ் அது தண்டு ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா மிச்ச வருத்தங்கள் தொடர்ந்து வரத்தொடங்க சாட்டி சாட்டி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆனப்படியா கூடுதலா நாங்கள் மரக்கறிகள் எடுக்கலாம். எதண்டு இல்லாமல் மரக்கறிகள் சாப்பிட்டு வந்திருந்தாலே நல்லம்.
1: மருந்துகளை தவிர்த்து இந்த வெஜிடபிள்ஸோ அல்லது பழங்களை எடுத்துக்கொள்வது மிகவும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது.
2: அதே நேரம் தேவையற்ற பிரச்சனையில மனதில் இருந்து தவிக்கணும். அதுவும் ஒரு வருத்தம் வராம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன்.
1: கண்டிப்பா
2: தேவையில்லையா அதை இதண்டிடணும். சாப்பாடு சாப்பிடக்குள்ள ஆறுதலா சாப்பிடணும். அவசரப்பட்டு ஹாஃப் அன் அவர் பிரேக் நாங்க அந்தரப்பட்டு சாப்பிட்டோம் என்றால் அது டைஜஸ்ட் பண்ணவோ கொள்ளவோ அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை சாப்பாடு ஆறுதல நாங்கள் சாப்பிடணும். ஒரு சூப்போ சலாட குடிச்சு சாப்பிட்டு பிறகு நாங்க சாப்பிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம்டா வீட்டே இருந்து அது நல்ல. ஆனா சாப்பிடக்குள்ள சேர்ந்து சாப்பிட்டா எல்லாரும் காய்ச்சி காய்ச்சிக்குள்ள இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப இருக்கும் அப்ப கொஞ்சம் கூட வந்து சாப்பிடலாம். தனியா இருந்து சாப்பிடக்குள்ள அது வீல இருந்து அப்படித்தானே சாப்பிடணும். பிறகு தமிழி டின்னர் டைம் கூடுதல இருந்தோட்டே இருந்து கழிச்சிட்டு சாப்பிட்டோம்டால் நல்லா இருக்கும். ஆனா பேக் பண்றதும் கிரில் பண்றதும் இம்பார்ட்டன்ட். எண்ணெய் இந்த ஃப்ரை பண்றது என்ன ஃபிஷ் கூட சாப்பிடலாம்.
1: கொழுப்புகள் கரைந்து அந்த நாங்கள் இப்ப சிக்கனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இன்னொரு மீட்டாக இருக்கட்டும் அதை நாங்கள் அந்த கொழுப்புகள் கரைத்து போய்விட்டு நாங்கள் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதாமா.
2: இப்ப அந்த கிரில்ல நாங்கள் போடக்குள்ள அந்த ஸ்டேக்குகள் அதை குக் பண்ணிக்குள்ள ரிப்ஸ்கள் அதை குக் பண்ணிக்க சிக்கன் எண்டைக்குள்ள எல்லாம் ஃபேட் இருக்கும். அப்ப நாங்கள் ஸ்டேக்க தூக்கி போடக்குள்ள கிரில்ல அந்த ஃபேட் இருக்கிற பக்கம் வேலை போட்ட மாதிரி அந்த எண்ணெய் உருகி விரைக்குள்ள கிரில்ல ஸ்டேக் எரியாது. அதையே நீங்கள் மெட்ட உலக போட்டிக்கிட்டா ஃபேட் உருகி கீழே போகும். இது மேல நாங்கள் ஃபேட் இருந்துச்சுன்னா அந்த இதுலயே ஸ்டேக் எரியாம வரும். அதுவும் ஒரு குக்கிங் ஸ்டைல் இருக்குது. மற்ற சிக்கன் டேக்குள்ள நாங்கள் கீழ்பக்கத்தை முதல் போட்டு குக் பண்ணின வந்தால் மேலால குக் பண்ற சுவை வந்தா கீழே இருந்து போயிட்டு மேலே நாங்க திருப்பின வந்தா எரியாது. மேலே இருந்து குக் பண்ற தொடங்கின வந்தா சிக்கன் மேலே எரிய தொடங்கிடும். தோலுக்கு மேல் வள திருப்பின வந்தா பாஸ்டா குக் பண்ணி முடிஞ்சிடும். மற்ற பிசின் கிரில் பண்ணி எடுக்கலாம். பின்னோட கிரில் பண்ணிட்டு சின்ன கையால பிடிக்கவே தானே கலர் அப்படி செய்யலாம் நிலம். ஆனா ஆசைக்கு சாப்பிடத்தான் வேணும். அரவா சாப்பிட்டா நிலம் பேக் போட்டிட்டு வரது இல்லைன்னா சாப்பிட நிலம் பேக் பாயில் போட்டிடும் மேஷ் போட்டிட்டு வரது இல்லைன்னா சாப்பிடலாம். சின்ன சின்ன தான் இல்லை நினைச்சா 10 நிமிஷம் குக்கிங் தான் சும்மா பெருசா எடுத்துக்கொண்டு நிக்காம சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஆனா சில காத்திரமா இருக்கும்
1: கண்டிப்பா. சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும்.
2: டாக்டர்ஸ் போக தொடங்கினால் அது வந்து லைஃப் அவுட் அல்ல தான் இருக்கும். மாணபடியா அது தக்கதான் நாங்க சாப்பிட்டு உடம்பு வச்சிருந்தா நல்லா. ஆமா நன்றி. மற்ற சொல்லட்டும் பாப்போம். இனிப்புகளோ
1: இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நான் செல்வி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீயோ?
1: நல்லா இருக்கிறேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
3: நான் நலமாக இருக்கிறேன். நான் கேக்குறது பேக் பண்றது பாபிக்கு உடம்புக்கு நல்லதா?
1: கண்டிப்பாக
3: இல்ல. கடைசியும் இல்ல. பாபிக்கு பாபிக்கு எரிச்சு சாப்பிடக்கூடாது. மற்ற வருத்தங்கள் வர்றன்னு சொல்றது மோஸ்ட்லி எல்லாமே எல்லாமே மருந்துகள் ஆன்டிபயோட்டிக் ஏத்தப்பட்ட மீட்டுகள் தான் கூடுதல் ஆகுது. நீங்க பழைய முறைப்படி நீங்க ஊர்ல குக் பண்ற மாதிரி குக் பண்ணி சாப்பிடறதுதான் ஆரோக்கியத்துக்கே நல்லது. அந்த பச்சை மிரக்கறிய சாப்பிடணும் பச்சியா சாப்பிடணும் எல்லாம் சில சொல்லிவிடமே இல்ல. அதுவே இப்ப சலாட்டை எல்லாம் ஒரு காலத்துல சாப்பிடலாம். இப்பதைய பொறுத்தவரை சலாட்டா கூட பச்சியா சாப்பிடறது ரொம்பவே கூடாது. ஏன்னா எல்லாமே கெமிக்கல். நாங்க மிரக்கறிய குக் பண்ணும் போதுதான் அதுல இருக்கிறது எல்லாம் வெளியேற்றப்படும். எவ்வளவுக்கு நாங்க குக் பண்றோம் அவ்வளவுக்கு அது வெளியேற்றப்படுது. நாங்க எங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் பாதுகாக்கப்படுது. மற்றது ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடக்கூடாது. என்ன மூண்டு முடிஞ்ச வர விடிய காலையில பழம் சோறும் சாப்பிட்டு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டயபெட்டிஸும் இருக்காது. டயபெட்டிஸ்காரர் வந்தவைக்கு கூட அது கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம பண்ணும். நிறைய கீரை வகைகளை சமைச்சு சாப்பிடும். நிறைய கீரை வகைகள் சாப்பிடணும். மற்றது பழஞ்சோறு அதுல குட் பாக்டீரியா. நாங்க தண்ணிய ஊத்தி ஒரு இரவு விடும் போது அதுல குட் பாக்டீரியா தான் அதுல வரப்போகுது. அது எந்த தீங்கும் செய்ய போறது இல்ல. ஆனா அந்த பழஞ்சோறு நல்ல எனர்ஜிக்கா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது அவ்வளவுக்கு எனர்ஜிக்கா இருக்கும். அந்த இடையிலே ஏதாவது நொட்ட நொறுக்கெல்லாம் சாப்பிடுவோமே அதுவே தேவைப்படாது.
1: பழஞ்சோறு
3: சாப்பிடுவேன். உளுத்தங்கஞ்சி விடிய காலையில உளுத்தங்கஞ்சி செய்வேன். ராசவள்ளி கிழங்கு செய்வேன் கால உணவுக்காண்டி.
1: ஆனா ராசவள்ளி கிழங்கு எல்லா காலகட்டத்திலும் இருக்காது.
3: இப்ப எல்லா காலகட்டத்திலயும் இருக்கு. நானே இந்த வருஷம் நான் ஃபுல் இயரே
1: வண்டியிருப்பேன்.
3: ஃபுல் இயர் வண்டி இருப்பேன். ராசவள்ளிக்கு இந்த வருஷம் எல்லாம் ஃபுல் இது வந்தது. நல்ல கிழங்கு வந்தது.
1: என்ன
3: ஸ்டீல் எனக்கு இன்றைய கூட நான் ராசவள்ளி கிழங்குக்கு ராசவள்ளி கிழங்கு சுயது மற்றது வத்தாள கிழங்கு எல்லாத்தையும் அவிச்சு கோதுமை மாவும் உளுத்தமா எல்லாம் போட்டு தேங்காப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் செய்து ரொட்டிக்கு பிள்ளைகளுக்கு குழைச்சி வச்சுட்டு வந்தனா ரொட்டி சூட. மோஸ்ட்லி நான் ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து ராசவள்ளி கிழங்கு சாப்பிடாது, ஸ்வீட் போட்டேட்டோ குழந்தை இந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடறதே இல்லையா. ஆனா ராசவள்ளி கிழங்கு ஸ்வீட் போட்டேட்டோவும் பத்தாள கிழங்கு எல்லாம் மஸ்ட் எடுக்க வேணும். எல்லாமே ரெண்டு நாளும் ஏதோ எடுத்தே ஆகணுமே. அப்ப அதனாலயே அதை சாப்பிட மாட்டினம்ன்றதுக்காண்டி நான் என்ன செய்வேன், அதை புட்டா அவிப்பேன். ராசவள்ளி கிழங்குலாம் அவிச்சு மாவு அரிசி மா தனி அரிசி மாவுக்குள்ள போட்டு புட்டு அவிச்சு கொடுப்பேன் சாப்பிடுவினம். இல்லையோ ரொட்டிக்குள்ள போட்டு கொடுத்து ரொட்டி அவிச்சு செய்து கொடுப்பேன். எந்த உணவை அது எடுத்துக்க இல்லையோ அது எல்லாத்தையும் எந்த வலையில அதை உள்ளெடுத்த ஓடுமோ அந்த வலையில ஏதாவது ஒன்று செய்வேன். ஏன்னா ராசவள்ளி கிழங்கு எல்லாரும் எடுக்க வேணும், ஸ்வீட் போட்டேட்டும் எல்லாரும் சாப்பிட வேணும், மஸ்ட் சாப்பிட வேணும். அப்ப அது எல்லாத்தையும் எடுக்கணும். ஆனா இந்த விடிய காலையில உளுத்தங்கஞ்சி உளு களி கிண்டி சாப்பிடறது, உளுத்தங்கஞ்சி அதை கஞ்சியா கிண்டி சாப்பிடறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. என்ன ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமே. பழஞ்சோறு அந்த கொஞ்சம் பிரஷர் எல்லாம் குறையும்.
2: கொஞ்சமாவே இந்த சமருக்கு இங்கதான் வெயில் வேற நாமளே கொஞ்சமா எங்களுக்கு தேவையான அளவை நாமளே எடுத்துக்கணும், நாமளே செய்து வச்சிருவோம். அதை செய்து செய்து நாங்க பொறுக்க பழகிட்டு தானே அது ஆசை வந்துடும் மேல செய்யணும். அப்ப அது சின்ன பிள்ளைகள் பழங்களில் எந்த பொண்ணு பழமே சாப்பிடாது. என்ன சின்ன சாப்பிட்டது வாழைப்பழம் வாழைப்பழத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா சரி என்ன வேந்து ஸ்கூல்ல சயின்ஸ் படிக்க போய் டீச்சருக்கு எடுத்து விட்டா
1: எடுத்துக்கொள்ளாதவர்கள் வந்து இப்ப ஸ்மூத்தியாக எல்லாம் செய்து அதை கொடுக்கலாம்.
3: அது அதுவும் குடிக்க மாட்டா. நான் பின்ன அதுக்காண்டி என்ன செய்வேன்னு சொன்னா எல்லா பழங்களையும் போட்டு அரைச்சு போட்டு பாய்ச்சி மாதிரி போட்டு கொடுத்துடுவேன். என்னன்னா எல்லா போட்டா எல்லா சத்தும் அதுல போடும். அப்ப அதை போட்டு அரிசி மாவுல போட்டு பேப்பனா கொடுத்து விட்டா
1: சாப்பிட்டுருவீங்க.
3: ரொட்டியாவும் போடுவேன். ராசம் கண்ணக்கிழங்கு சாப்பிட இல்லையாட்டா கண்ணக்கிழங்க சாம்பாருக்குள்ள போட்டு விட்டுருவேன். ஏதாவது ஒரு வகையில அவைக்கு இதனால பீட்ரூட் சாப்பிடாதவைக்கு என்ன செய்வேன், பீட்ரூட்டா புட்டே அவிச்சு விட்டுருவேன்.
1: இட்லிக்கு போடலாம், தோசைக்கு போடலாம்.
3: அதே போல நான் சொல்ல மாட்டேன் இந்த பொண்ணு சில வீட்டுல சிரிப்பேனா சில வீட்டா போனா சாப்பாடு கொண்டு வராதுங்கோ எங்களுக்கு மட்டும்தான் இந்த புள்ளியல் வந்து சாப்பிட மாட்டினா. அதே வந்து சுல்லங்கன் பூட் சாப்பிட மாட்டினா. அதே வந்து வயிற்றுந்தா சாப்பிடுவினா என்னடா தாஸ்டாது நான் நாளா சொல்ல மாட்டேன். என்னடா இந்த பிள்ளைகள் எல்லாமே சாப்பிடும். இந்த வெளியில போய் வெள்ளக்காரந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் பெருசா சாப்பிட மாட்டேனா, ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேனா. ஆனா இட்லி சாம்பார் அதுக்கு என்ன கறி அவைக்கு பிடிக்குமோ அதை நான் அவைக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஓகே இதை செய்து பாரு சாப்பிட்டு பாரு மாவட நல்லா இருக்கு மேடம். கேரட்டை சட்னி
1: ஆக்குவேன்.
3: முள்ளங்கி வந்து எடுக்க வேணும். மற்றது சுரக்காய் வந்து சுரக்காய் நிறைய சாப்பிடணும் வந்து டயபிட்டிஸ் காரருக்கு அந்த இது இது எடுக்கிற செய்யறவே இருக்கிறேன் தான் டயலாக செய்யறவே இருக்கிறேன் தானே அதெல்லாம் செய்ய தேவையில்லை. அப்ப சுரக்காயை சாப்பிட மாட்டினோம். சுரக்காய் என்ன செய்வேன்னா திருவி போட்டு ரொட்டிக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சப்பாத்தி ரொட்டி பூரி இப்படி ஏதோ ஒரு வகையில அதைக்கு அது ஏற்றி விடுறேன். சில வேண சுரக்காயிலேயே நான் சட்னி
1: செய்வேன்.
3: கேரட்லயே சட்னி, முள்ளங்கில சட்னி, அதை ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல சட்னியை செய்து ஒரு இட்லி தோசை புட்டு ஏதாவது ஒண்ட கொடுத்து விட்டா பிள்ளைய சாப்பிட்டுட்டு போயிருங்களேன். ஐயா எந்த பிள்ளை வெள்ளக்காரம் பிடிச்சா எந்த பிள்ளை வெள்ளக்காரம் பிடிச்சா போடாது எந்த மாதிரி எங்க நாட்டுக்கு தான் சாப்பிடும்.
1: நல்லது நல்லது, நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இது எல்லாருமே உண்மையிலே வீட்டில் முதலில் வந்து நாங்கள் வெளி உணவுகளை சாப்பிடாமல் வீட்டு உணவுகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இணைந்து சிறப்பிதமைக்கு மிக்க சொல்லுங்க சார்.
3: ஒன்றே ஒரு தகவல், சாப்பிடக்குல மாஸ் எல்லாரும் பாய மூடிக்கொண்டு மின் சாப்பிடணும், நல்லா அரைச்சு சாப்பிடணும்.
1: ஆமா,
3: நாம அதை செய்யறையில அவசரத்துல விழுங்கிட்டு போவோம். ஆனா எவ்வளவுக்கு நீங்க வாய மூடிக்கொண்டு கதைக்காம ஏர் உள்ளுக்குள்ள போகாம சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு உடம்பு வைக்காது. நாங்க பாஸ்தா சாப்பிடும் போது நிறைய சாப்பிடுவோம், நாங்க நல்லா அரைச்சு சாப்பிடும் போது கொஞ்சமா சாப்பிடுவோம், அப்ப எங்களுக்கு உடம்பு வைக்காது. நீங்க அஞ்சு ஒரு நாளைக்கு ஆறு தடவையா சாப்பிடுங்க, நல்லா அரைச்சு கொஞ்சமா சாப்பிடும் போது உங்களுக்கு உடம்பு வைக்காது, எதுவுமே வராது.
1: நல்லது, நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள் செல்வி. நன்றி
3: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி சொல்லுங்க.
4: எனக்கு என்று சொன்ன பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுறோம் நல்லது, மாமிசங்களும் சாப்பிடுறோம் நிச்சயம். இப்ப நான் மாமிசங்கள் ஃபுல்லா விட்டுட்டேன். இந்த வைத்தியர் சொல்லுவார், அப்படி பார்க்க போனா தாங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஊசி போடக்குள்ள இவ்வளவு கிருமிகள் கொல்லப்படுதுதானே, அப்படி பார்க்காம நீங்க சாப்பிடும் கூட நான் அதை ஃபுல்லா விட்டுட்டேன். ஆனா அதுக்கு பதிலாக நான் வேற இவ்வளவு சாப்பிடுறேன்னு சொன்னால் பச்சை பயிருக்கு தானே, அதை முளகட்டி சாப்பிடுற வந்து அது வந்து அதுல பிரதத்துக்காண்டி அதை சாப்பிடுவேன். அதை வந்து சினைங்கள்ல அதை அரைச்சு போட்டு அப்படியே உடனே தோசை மாய்ச்சுடுவேன், சினைங்கள்ல அண்டுவேன். மற்ற இந்த குரக்கன் மாவுல வந்து வாழைப்பழத்தை போட்டு ரெண்டு போட்டு உடனே ரொட்டியா சுட்டு சாப்பிடுவேன், நெய் வெட்டு சுட்டு சாப்பிடுவேன். அதே போல இந்த எல்லா மிளகறிகளையும் ரைஸ் குக்கர்ல போட்டுட்டு ஒரு எண்ணெயும் விட மாட்டேன், அதுக்கு அரிசியும் போட்டுட்டு கோயில் சோறு மாதிரி சாப்பிடுவேன். எனக்கு அது விருப்பம் அந்த கோயில் சோறு மாதிரி, அது நல்ல சத்து தான் எல்லா மிளகறிகளும் அதுக்கு போடையக்குள்ள. மற்றது இந்த நான் காலையில வந்து கூடுதலா வந்து இந்த ஓட்ஸ், மற்றது பூசணி வித, சூரியகாந்தி வித, மற்றது என்ன சியாசிட், அந்த முந்திரி அதுகள் முந்திரியை வச்சு அந்த வால்நட் ரோல் பாதாம் இதுகள் எல்லாம் போட்டு இரவு ஊற விட்டுட்டு அதை கிரண்டல் அடிச்சு மாதுளம் பழம் இல்லாட்டி ஏதாவது ஒரு பழம் போட்டுட்டு அதுக்க போட்டுட்டு பாலம் விட்டு அப்படி குடிக்கிறேன் நான். அது அதை குடிக்கிறேன்னா மத்தியானம் எல்லாம் சாப்பிட மாட்டேன், பின்னிடம்பெல்லாம் சாப்பிடுவேன். மற்றது இந்த என்ன சிறைங்கள்ல சீரக தண்ணி குடிப்பேன், சிறைங்கள்ல வெள்ளரிக்காய் எலுமிச்சம் தேசிக்க என்ன புதினாயில இஞ்சி போட்டு அந்த அதுவளை அந்த தண்ணி குடிப்பேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு நாளைக்கு ஓமம் சீரகம் பெருஞ்சீரகம் அது போட்டு நாளைக்கு தண்ணி குடிப்பேன், அப்படி ஒவ்வொரு நாளையும் மாத்திரம். ஆனா இன்னொன்றுதான் எனக்கு கூட என்றால் அந்த தேநீர் குடிக்கிறதும் கூட மற்ற அந்த இனிப்பும் கொஞ்சம் கூட அந்த ரெண்டையும் தான் கொஞ்சம் குறைக்கோடும். இன்றைக்கு தேநீர் குடிக்காம இன்றைக்கு ஒரு உறுதிமொழியா இருக்குதான் பாப்போம், அது கஷ்டம் எனக்கு. அதோட என்றோட மற்றது நிறைய இப்ப முட்டைகள் எல்லாம் வந்து வைத்தியம் சொல்லிடும், உடலுக்கு நிலைக்கேற்ற மாதிரி மூன்று சாப்பிடலாம் ரெண்டு சாப்பிடலாம்னு சொல்லி நம்ம மீன் கூட சாப்பிடணும், ரச்சியல் சாப்பிடணும், அதுகள் எல்லாம் நாங்க ஒரு பெரிய பிள்ளை அதுகள் கண்டிப்பா சாப்பிடணும். மற்றது காலை எழுந்தோட தேநீர் குடிக்காம இளஞ்சூடான தண்ணி குடிக்கிறேன்னு நல்லது. நான் இந்த இணையங்கள் வழிய பார்த்தத சொல்றேன், வைத்திய சொல்றார்கள். மற்றது சாப்பிட்ட உடனே படுக்காம நடக்கணும், இந்த சாப்பிட்ட உடனே சீரக தண்ணி இல்லாட்டி மல்லி தண்ணி ஏதாவது குடிச்சால் அது நல்ல நன்றினா மற்ற வெங்காயக்கோளும் நன்றி.
1: நல்லது நல்லது, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி, நல்ல தகவல் கொடுத்தீர்கள், நன்றி. ஆமா
4: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், நான் தீபம் கேக்குறேன்.
1: வணக்கம் தீபன், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா சுகமா இருக்க நீங்க?
1: நல்லா இருக்கேன் தீபன், சொல்லுங்க.
5: சாப்பாடு வந்து நாங்களே எல்லாரும் சில வந்து சில சில சாப்பாடு எங்கள் ஒன்றல் வந்து எங்கெல்லாம் இருக்கு சாப்பாடு வந்து சில சாப்பிடுறது இடைவெளியில வந்து ஊர்ல இருந்து சாப்பிடுறதுக்கும் இங்கே சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
1: விளங்கவில்லை.
5: உள்ள சாப்பிடுற மிளகு காய்கறிக்கும் இங்கே சாப்பிடுற காய்கறிக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே வந்து எல்லாம் மெடிக்கல் இந்த எல்லாம் வாழிச்சா அந்த புரசா வச்சிருக்கேன். இங்கே வந்து வெங்காயம் மீன் நல்லா இருந்தாலும் வெங்காயம் புரசா இருக்க கிடக்கும் நாங்கள் சாப்பிடுவோம். அதால எங்க சிலருக்கு ஊர்ல வந்து நாங்கள் வெயில் வழியா நினைச்சிடலாம் முசுட்டு அது இருக்கு முசுட்டு சொல்லி அது நாஞ்சி சாப்பிடுறோம், மற்ற வாழைப்பத்திய வறுத்தி சாப்பிடுறோம், அது வந்து வாழைப்பத்தி சாப்பிடாது உங்க உடம்பு வந்து கெல்த்தி. அப்ப நான் நாளெல்லாம் ஊர்ல இருந்தா ஊர்ல வந்து வாழை வாழை தொட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பத்தி வாழைப்பத்தி வறுத்து முசுட்டுன்னு சொல்லி ஒரு முசுக்க கொடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஐடியா தான் ஆச்சு, நான் எனக்கு அதான் விருப்பம் கிரேசி அந்த முசுட்ட ஐடியாண்டா. அப்ப நான் நிலவு எங்கள்ட்ட தோட்ட வெளியா இருக்க அஞ்சு அம்மாக்கு ஆஞ்சு கொடுத்து அந்த வெட்டி கொடுத்தா அம்மா வந்து தருவா வாழைப்பத்தி உடவா தருவா. அப்ப அதை நான் என்ன செய்வேன், வெட்டுப்பாடு போய் பாடும் வெட்டுப்பாடு வந்து டோசருக்கு வச்சு போட்டு வாழைப்பத்தி அந்த முசுட்டை வேண்டாம் வரத்து போட்டு பாடம் கஞ்சி டோஸ் பண்ணி போய் சாப்பிட்டா முடிக்க சாப்பிட அந்த மாதிரி இருக்கு உடம்பு கெழுத்தி. மற்றது எல்லாரும் பங்குனா இல்லாது
1: மட்டை
5: வந்து மட்டை வந்து நம்ம பழஞ்சோறு சாப்பிடுறோம், உடக்கடை குரக்கம் புட்டுவாள் அது ரெண்டு சாப்பிடும் இங்க அந்த சாப்பாடு வளர்ந்து இங்க பாவிக்கு வளர்ந்து சொல்லி இல்லன்னு சொல்லுவோம் பாவிக்கு சாப்பிட கூடாது சாப்பிட கூட இல்ல இல்ல அதுதான் செஞ்சு பாட்டி வந்துச்சுன்னா பாவிக்கு தான் போடுதான் கடைபிடிக்கணும் முருங்கையில சாப்பிடுவோம், முருங்கையில எல்லாம் வந்து இல்லாதவங்களும் கேட்டு இப்ப நம்ம இங்க வந்து எல்லாம் காசு இப்ப சில என்ன காசு கொடுத்து வேண்ட வங்கியில வந்து வேண்ட மாட்டாங்க அதுல படி சாப்பிட மாட்டோம்.
1: இவன் வாழை வாழை மரத்தின் வாழை தண்டு கூட சமைப்பார்கள்
5: விருப்பம். அப்ப நாங்க என்ன சேர்ந்து இருந்த தோட்டத்துல இருந்து போய் சாப்பிடுக்க வாழையில கோழி போட்டு அந்த வாழை மணல கோழி போட்டு சாப்பிடுக்க ஒரு ஒரு டேஸ்டோட வித்தியாசம் இருக்கும் சாப்பிடுக்க. அப்ப எல்லாரும் அந்த நேபர் அதெல்லாம் நீங்க டிஃப்ரெண்டா கொடுத்து சாப்பிடுங்க அப்படி நான் சொன்னா நீங்க ஒரு உள்நாட்டு போனீங்கன்னா உள்நாடு எல்லாம் முன்னாட்டுல பாக்கியலாம் நுணுக்க பாக்கியலாம் அஞ்சு வந்து எல்லாரும் சோறும் எல்லாரும் உண்டா இருந்து சாப்பிடணும் நாங்களும் போனாங்க அஞ்சு வந்து. இப்ப ஊர்ல வந்து சில ஆக்க வந்து என்ன தெரிஞ்சது அப்ப அது சாப்பிட நினைக்கிறாரு பழிக்கிறாரு என்ன என்ன ஆக்கணும் சாப்பிடறாரு சொல்லி நினைக்கிறேன் நாங்க என்ன பயந்து வாழ்றேன் இல்ல மற்ற உனக்கு எங்களுக்கு என்ன தோணும் நினைச்சாக்கி கொண்டு இருந்தா சரி
1: கண்டிப்பா.
5: என்ன வந்து நாங்க கூட இல்ல உள்ளியதான் சாப்பிடலாம் முருங்கை இல்லையா வாழை போத்தி
1: வாழைப்பத்திய வாங்க மாட்டார்கள். பலாப்பழம் ஒரு டின்ல வர்ற மாதிரி அதே மாதிரி வாழைப்பத்தி அந்த வாழைப்பூவும் அந்த டின்னில எல்லாம் வருகிறது இப்பொழுது
5: அது ஒரு கெமிக்கல் ஆனே அது வந்து உடம்புக்கு கூடாது அது உடம்பு நடந்து வச்சுதான் நம்ம பாய்க்கு. நாங்க வந்து வாழைப்பத்திய வந்து குட்குடச இருக்கு அது இருக்கு அப்போட பட்டி போடு அந்த சில பொம்பளைகள் வந்து பொங்கல் கேட்டால் டைம் இல்ல பட்ட டைம் இல்லை பொங்கல் வைக்கிறதுக்கு ஊர் நியாயம் கழிப்பேன் எல்லாரும் கழிப்பையும் அதுல வாழைப்பத்தி போட்டுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. செஞ்ச பொம்பளைகளுக்கு என்ன அந்த அவை அப்படி உணவே அவை அந்த வீடு அப்படியே அவை அப்படி கம்பி அப்படி செய்யாம அப்படி செய்யாம அந்த ஊர நல்ல அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வருது அப்படி போனோம் அந்த போன அந்த எங்க உடம்புல வந்து கெழுத்தியாடு சாப்பாடு சாப்பிட வடம் வந்து கெழுத்தியா தவைக்கணும் அப்படி செய்வோம் அந்த சிந்தனை இல்ல எல்லாரும் ரெடிமேட் சாப்பாட்டை எல்லாரும் வந்து.
1: நீங்க நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள் நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
5: ஓகே தேங்க்யூ
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்
6: இனிய கால வணக்கம். நான் காசி நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நன்றி, இதை எழுதுனதுக்கு நன்றி. உண்மையில என்னென்னா ஒருவர் சொல்றதுக்கு ஒருவர் சொல்றதை சொல்லி நம்ம சிறு வயதுல அப்பா அம்மா சொல்றதை கேட்க வேணுமாண்டு அப்படி. அதே போல ஒருவர் சொல்றதுக்கு பிடிக்க வேணும் இல்லையா என்ன ஒரே பிரச்சனை. இப்ப முதல் வந்த நேரம் இப்ப கடைசியா வந்த நேரம் சொன்னது எனக்கு உண்மையா நல்லா பிடிக்கும். உண்மையா அந்த நான் அப்படி பழக்கி போடுறேன் இந்த பிள்ளைகளை அப்படி பழக்கினபடியே அவை எல்லாம் இப்ப எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அடிச்சு கேப்பினம் என்ன விரதம் சாப்பிட்டாலே போதும் என்ன. அதே போல இப்ப நான் சிறு வயதிலே மகன் மகளுக்கு அப்படி பழகினேன் அந்த குடித்தான் அந்த எல்லாம் இந்த பழ வகைகள் இந்த காய்கறி வகைகள் அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் கூட பழக்கினபடியா அவையே இப்ப எல்லாம் அதை மாதிரி பண்ணி அவையே அப்படி செய்து சாப்பிடணும்
1: என்ன.
6: எப்படித்தான் பாஸ் ஃபுட் ஐட்டங்கள் அவைக்கு விருப்பம் கூட இப்ப பிள்ளைகளுக்கு அதுதான் விருப்பம் என்ன சுகம். நாங்களுமே நாங்களும் அப்படித்தான் இங்க வந்து இந்த நாட்டில் அப்படி சாப்பிடுறது அப்படித்தான் சாப்பிட்டு அப்படி வேதத்தை வேதத்தை ஏற்றி வச்சுக்கிறோம்
1: என்ன.
6: அப்ப அதெல்லாம் இப்ப எனக்கு உண்மையில அப்படி வருத்தங்கள் ஒன்றும் இல்லை. இப்ப ஏன் சொல்ல வேண்டாம், நாங்கள் எவ்வளவுத்துக்கு இந்த சாப்பாடு விஷயத்துல எவ்வளவு இதா சாப்பிடுறோமோ அவ்வளவுத்துக்கு உடம்பையும் நாங்கள் வலிவா வச்சுக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
6: போயிட்டு அப்ப அவ சொன்ன இப்படியே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லையண்டு. அப்ப அதைக்கும் ஒரு இது இல்லையா டாக்டர் அப்பாயின்மெண்ட் போறது நாங்கள் வாரதும் குடிசை எடுக்கணும் கொலஸ்ட்ரோல் குடிசை எடுக்கணும் எடுத்து போட்டு நாங்கள் அவை சொல்றதையும் கேட்க வேணும். மற்றது நாங்கள் சாப்பாடுல தான் முதல் சாப்பாடு தான் நீங்க எல்லாரையும் கொண்டு போறது
1: என்ன.
6: குடிசையை போட்டு ஒன்றும் செய்ய போறது இல்லை, குடிசையை போட்டு போட்டு நாங்கள் கண்டபடி சாப்பிடாது என்ன நடக்கும். நன்றி, சந்தோஷம்.
1: நல்லது, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
6: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் ஒரு தகவல் ஒன்று சொல்றேன். நீங்க பாலத்தண்டு கதை சொன்னது, பாலத்தண்டை கடுகு நச்சீரகம் சொட்டு எண்ணெய் கணக்கப்படக்கூடாது. சொட்டு எண்ணெய் விட்டு இஞ்சி எல்லாம் நல்லா குருணியா உள்ளி எல்லாம் கட் பண்ணி அதுக்காக போடணும். போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கி விறகு வாழைத்தண்டா சின்ன சின்னனா கட் பண்ணி உப்பில அந்த நேரம் எல்லாம் எடுத்துட்டு உப்பில போட்டு கழுவி போட்டு போட்டு உப்பு சொட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு லோ ஃபிளேம்ல விட்டு மூடிடணும். அது டப்பனா அது கன நேரம் எடுக்காது, 10 minutes வேலை முடிக்கும். அதுதான் வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் உப்பு போட்டு வரட்டி எடுத்தீங்கன்னா உண்மையில சூப்பர். நான் ஜூஸ் பண்றேன்னா அது என்னன்னா காலில நீர் தேங்கி இருக்கும் அரியலுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு இது. நான் ஜூஸ் பண்றேன்.
1: கிட்னி ஸ்டோன் காரருக்கும் நல்லது அது.
7: ஓ, கிட்னி ஸ்ட்ராங்காரருக்கும் அது நல்லது. அது பேசுறது கிட்னி ஸ்ட்ராங்கார முதல்ல தக்காளி பழத்துல இருக்கிற அந்த பல் வயிற்பாட்ட சாப்பிடவே கூடாது. கிட்னி ஸ்டோன் வர்றது கூடுதலான காரணம் அதுதான். நான் இந்த கூடுதலா நான் என்னது மாலை தண்டு சமைக்கிறேன் நான். நல்லா இருக்கும்.
1: நல்லது நல்லது. இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி.
7: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்க மடத்த நேயர் வணக்கம்.
8: தேவதாஸ் கலைக்கிறது. வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நான் சுகமாக இருக்கிறேன்.
1: நீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி.
8: உங்களோட கலியங்கத்தை நான் கேட்க இல்ல.
1: ஆரோக்கியமான உணவு முறைகளை நீங்கள் கையாளும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கிறது? எந்தெந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட வேண்டும்? எந்த உணவுகள் சாப்பிட்டால் என்ன விதமான நோய்கள் வரும்? மற்றது நீங்கள் இப்போ சில பேர் வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து நீங்கள் சில உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வீங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூடுதலாக இந்த வெந்தயம் எல்லாம் காலையில் சாப்பிடுவார்கள், ஊற வைத்த வெந்தயம். அதே போல் இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து இப்போ சில பேர் வெந்தயம் ஊற வைக்காமலே தண்ணீர் போட்டு குடிப்பார்கள். அப்படி அவர்களுடைய பழக்க வழக்கம் அதாக இருக்கும். சில பேர் அந்த காஃபி குடிப்பார்கள், சில பேர் அந்த காஃபிக்குள்ளே வந்து நெய் போட்டு குடிப்பார்கள். அப்படி விதம் விதமான ஒரு பழக்கங்கள் எல்லாம் இருக்கும் அந்த தங்களுடைய உணவு முறைகள். அப்படி அதைத்தான் இன்றைய உங்களுக்கு தலைப்பு. ஆரோக்கியமான உணவு முறைகளை நாங்கள் கையாளும் பொழுது எங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கிறது? என்ன உணவுகள் நாங்கள் சாப்பிட வேணும், என்ன சாப்பிடக்கூடாது? இதுதான் இன்றைய தலைப்பு.
8: அதாவது சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், என்ன சாப்பிடலாமுன்னு சொல்கிறேன் மற்ற எல்லாரும். மற்றது என்ன சாப்பிட்டால் ஹெல்த்தியாக வாழலாம், அதாவது சுகமுள்ளவர்களாக வாழலாமுன்றதுன்னு சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னுடையதை நான் சொல்ல விரும்புகிறேன். உணவு தான் ஒரு நஞ்சு. என்ன நான் உணவு எப்படி சாப்பிட்றோமோ அது ஒரு நஞ்சுக்குரிய சாமான். அதாவது நல்ல சாப்பாடை சாப்பிட்டோம்ன்றா நாங்கள் உண்மையாகவே நோயற்றவர்களாக வாழ முடியும்.
1: கண்டிப்பா
8: சாப்பிடுற சாப்பாடு 75% அதாவது 75% நஞ்சை சாப்பிட்றதால நாங்கள் கூடுதலான பிரச்சனைக்கு உட்படுத்துறோம். அதாவது கொலஸ்ட்ரால், நீரழிவு நோய், எல்லா வருத்தங்களும், ஹார்ட் அட்டாக், எல்லா வருத்தங்களும் சாப்பாடோட பொருந்தி இருக்குது.
1: கண்டிப்பா
8: நாங்கள் சாப்பாடை கட்டுப்பாடாக சாப்பிட்டோம் என்றால் கண்டிப்பாக நாங்கள் ஓரளவுக்கு ஹெல்த்தியா வாழ்றதுக்கு எங்களால் முடியும்.
1: உண்மைதானா? ஆமா,
8: எனக்கு இப்ப 71 வயது. நான் சாப்பாடுல வேற கவனம், எனது நான் சின்ன வயதுல இருந்தே கவனம். இப்பவும் இப்ப என்னுடைய சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிட்றாங்கன்னா காலமே நானே ப்ரிப்பேர் பண்றது சாப்பாடு. காலமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு தான் கொண்டு வர்றது. பிரேக்ஃபாஸ்டுக்கு ஓல் மில்க் இருக்கு தானே, அதெடுத்து தண்ணியில தண்ணியை சூடாக்கி போட்டு சூடாக்கி அதுக்குல கொஞ்சம் ஓல் மில்க போட்டுட்டு கொஞ்சம் பாலையை மீட்டு சூடாக்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி இருக்கு தானே, மஞ்சள் பொடியையும் போட்டு இந்த கொஞ்சம் சோல்ட் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் டேஸ்டுக்கு சோல்ட் கொஞ்சம் போட்டுட்டு பிளாக்பெரி இருக்கு தானே ஃப்ரீசரா வேண்டல நாங்கள் கொஸ்கோவில், அதுல கொஞ்சத்தை போட்டு கொஞ்சம் நல்ல பதமா வரக்கல அப்படியே கண்ணாடி பாத்திரத்துல கொண்டு போறது ஓட்டு வீட்டுக்கு அளவாச்சு எங்களுக்கு அளவானது நாங்கள் எடுத்துக்கொண்டு போறது. அதே மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கு மினி கரட், மினி கியூகம்பர், மினி டொமாட்டன், அதாவது சலரி, இது எல்லாத்தையும் வெட்டி ஒரு கண்ணாடி பெட்டிக்க வச்சுட்டு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சாண்ட்விச் உண்டு, அதாவது நட்ஸ் போட்ட ப்ரௌன் பான்ல ஒரு சிக்கன் பிரஷ் அல்லது பேர்க்கு பிரஷ் வச்சு ஒரு சின்ன ஒரு சாண்ட்விச் உண்டு கொண்டு போறது. இதுதான் மத்தியான சாப்பாடும் காலமை சாப்பாடும். அதே மாதிரி இரவு வைஃப்ஸ் ஏதாவது சமைப்பா, அதாவது ஹெல்த்தியான சாப்பாடை தான் சமைப்பா, இடியப்பம் அல்லடி குரக்கன் புட்டு அல்லடி ஏதாவது அரிசி புட்டு ஏதாவது செய்வா, மரக்கறியோட சிக்கன் பிரஷ் அப்படி ஏதாவது கறியோட சாப்பிடுறது. அதான் என்னுடைய வளமை நோன்மை தான். நார்மலா ஆட்டிறச்சி, நண்டு, ரால், கணவாய் எல்லாத்தையும் எங்க போனாலும் ஒதுக்கிடுவேன், சாப்பிடுறேன் இல்ல. அதுல கூடுதலான கொலஸ்ட்ரால் கூடுதலான அதுல இருக்குது. அப்ப முட்டை நாங்க அளவா சாப்பிடணும், ஒரு முட்டை மேக்சிமம் 2 முட்டை சாப்பிட்டாலே காணும். முட்டைன்ற உடனே நாங்கள் அள்ளி அதுக்காக மஞ்சள் கருவை நாங்கள் அகற்றுறது கூடாது. மஞ்சள் கருவில நல்ல புரதச்சத்து இருக்குது. நாங்கள் அளவாக முட்டையை சாப்பிட்டு கொண்டு வந்தோம் என்றால் இப்ப நான் சில பேர் மஞ்சள் கருவை துப்புரவா சாப்பிட விரும்புறேன், ஆனா நான் சொல்றேன் மஞ்சள் கருவில மஞ்சள் கருவு கட்டாயம் ஒன்று சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு, புரதச்சத்து கூடுதலாக வரும். அது மாதிரி நாங்கள் சலாட்டு பாபக்யூ அப்படியானது நாங்களா விரும்பி தென்னாறு போட முடியும் என்றால் போட்டி சாப்பிட்டோம் என்றால் எங்களுக்கு அளவு, எங்களை நாங்கள் நிறையும் கூட மாட்டோம், வருத்தங்களும் கூட மாட்டுது, நாங்கள் ஒரு ஹெல்த்தியாக வாழலாம். நாங்கள் எங்களுக்கே நாங்கள் ஒரு அமைப்பை கொண்டுட வேணும், இன்னதான் சாப்பிட வேணும், இப்படித்தான் வாழ வேணும் என்று
1: கண்டிப்பாக.
8: அதோட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தோம் உண்டு, அல்லடி அப்படி நடக்க முடியாதவர்கள் வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் மிஷினை வச்சு அதே நாங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடுவோம் உண்டா அந்த இதில், அதாவது சொல்ல போனால் ஒரு 8000 ஸ்டெப்ஸ் செய்வோம் உண்டா ஒரு நாளைக்கு. அது எங்களுக்கு போதியது, சாப்பிட்டதும் செமிச்சிடும், மடிவாணித்திரையும் கொள்ளலாம், அமைதியாக வாழலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
8: நான் விரும்புறது
1: கூடுதலாக இந்த வெளி உணவுகளை சாப்பிடாமல் வீட்டிலேயே எந்த ஒரு உணவாகவும் வீட்டிலேயே செய்து சாப்பிட்டால் அது முதலில் நல்லது.
8: வெளி உணவை உண்மையா தவிர்க்க வேணும். அவர்கள் எப்படி நீட்டாக சமைய, அதாவது துப்பரவாக சமைக்கிறார்கள் தெரியாது, எவ்வளவு கொழுப்பா போட்டு செய்கிறார்கள் தெரியாது, அவருக்கு எந்த கேரும் இல்ல. பொதுமக்கள் ஹெல்த்தியா வாழணும் அவைக்கு பிசினஸுக்கு டேஸ்ட் டைம் இருந்தா எவ்வளவு மலிவா செய்யலாமோ எவ்வளவு டேஸ்டா செய்யலாமோ செய்வார்கள். எந்த ஒரு அடிப்படை அறிவு கொண்டு செய்யற இல்லை, ஏனென்றா தங்களுக்கு பிசினஸ் தான் வேணும்
1: என்ன.
8: அப்ப டேஸ்டா இருக்கணும், டேஸ்டா இருந்தா தான் மக்கள் வேண்டி வினம் அதை வேண்டி சாப்பிட்டா கொஞ்ச நாளையில பிரச்சனை படுது. நம்ம இந்த சுகாயினம் குறைஞ்சு கொண்டே போய்கொண்டிருக்கும். என்ன கவனம் ஆயிருக்கணும், வெளியில சாப்பாடு வண்டி சாப்பிடுறோம், அதாவது அதே அவசரத்துக்கு ஏதாவது நாங்க போற இடங்கள்ல வைக்கேஷன் அப்படி இப்படி எது சாப்பிட்டோம் ஒழிய மற்றபடி ரெகுலரா வச்சிருக்கப்படாது வெளியில சாப்பிடுறது.
1: கண்டிப்பா நல்லது, நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள். நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
8: நன்றி நன்றி
1: நன்றி. ஆமாம், நிறைய உணவுகளை நீங்கள் வெளியில் சாப்பிடாமல் வீட்டிலேயே சாப்பிட வேண்டும். அதே போல் உங்களுக்கான உடற்பயிற்சியும் ஒரு ஓரளவான உடற்பயிற்சி அட்லீஸ்ட் நீங்கள் நடக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் நீங்கள் நடக்க வேண்டும். குறைந்தது இவர்கள் சொன்ன மாதிரி 8000 ஸ்டெப் நடந்தாலே உங்களுக்கு காணமாக இருக்கும். அதுக்கு கூட நடந்தாலும் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல் இரவு சாப்பாட்டை வந்து நீங்கள் கூடுதலாக 7 மணிக்கு முதல் சாப்பிட்டு பழக வேணும். அந்த 7 மணிக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து 7 மணிக்கு முதல் சாப்பிட்டு விட்டு நீங்கள் ஒரு சில பேர் வந்து 8 மணிக்கு தூங்க போவார்கள், சில பேர் 10 மணிக்கு தூங்க செல்வார்கள். அந்த கூடுதலான நேரம் நீங்கள் சாப்பிடுவதில் இருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் கூடுதலாக நீங்கள் ஒரு 7 மணிக்கு முதல் சாப்பிட்டீர்கள் என்றால் அது மிகவும் நல்லது. அதற்காக அந்த இரவு சாப்பாட்டை ஹெவியான ஃபுடாக சாப்பிடக்கூடாது, ஒரு லேசான சாப்பாடை தான் இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட வேண்டும். காலை சாப்பாட்டை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கக்கூடாது. சில பேர் வந்து அந்த காலை சாப்பாடை தவிர்ப்பதால் நிறைய இப்போ அல்சர் எல்லாம் வந்துடும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் சாப்பிடாமல் விடுவார்கள் காலை சாப்பாடு, அவர்கள் நேரம் போதாமை நேரம் இல்லைன்னு சொல்வார்கள். அது வந்து கூடுதலாக இந்த பெண்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அந்த குடும்ப பெண்களுக்கு வந்து தங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக அந்த குழந்தைகளை பார்ப்பதற்காக செல்லும் பொழுது அவர்கள் அந்த காலை சாப்பாடு நேரங்களை எல்லாம் தவிர்த்து விடுவார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. காலை நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு அப்பிள் பழமாவது சாப்பிட வேண்டும். அந்த காலை நேர உணவு உடலுக்கும் மிகவும் நல்லது. அதே போல் அந்த இரவு சாப்பாடு வந்து ஹெவியான ஃபுடாக சாப்பிடாமல் ஒரு லைட் ஃபுடாக சாப்பிட வேண்டும். உங்களால் நீங்கள் வெளியில் சாப்பிடாமல் வீட்டிலேயே சாப்பிடுவது அது மிகவும் சிறந்த ஒரு நல்லது. அதே போல் எண்ணெய் தன்மையான உணவுகளை தவிர்த்து இந்த பொரிக்கிறது அதுகளெல்லாம் கூடுதலாக தவிர்க்க வேண்டும். எண்ணெய் உணவுகள் மற்றது இனிப்பு பண்ணங்கள் இனிப்பான உணவுகளையும் அது ஓரளவு ஏஜ் போக போக அந்த ஒரு வருத்தம் வந்ததுன்னா அது நிறைய வருத்தங்களை கொண்டு வர தொடங்கிவிடும். ஆகவே அந்த இனிப்பான உணவுகள் மற்றும் எண்ணெய் உணவுகள் கூடுதலாக அந்த ஹாப்ஸ் நாங்கள் வந்து கார்போஹைட்ரேட்டை குறைக்க வேணும். அது வந்து எங்களுடைய அந்த மூதாதையருடைய பழக்கம் அந்த என்ன சொல்வது புட்டு இடியப்பம் உண்டு அப்படி அப்படி சாப்பிடுவார்கள். ஆனால் மற்ற நாட்டு பீப்புள் வந்து சாப்பிடுவது அந்த நாங்கள் எடுக்கிற ஹாப்ஸின் அளவை அவர்கள் எடுக்க மாட்டார். அந்த ஹாப்ஸ் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கணும். நாங்கள் அதைத்தான் கூட எடுப்போம், மற்றதை எல்லாம் குறைதி எடுப்போம். அதுதான் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய தாய்நாட்டில் அது ஒரு பழக்கமாக இருக்கும். அந்த கூடுதலாக அந்த ஹாப்ஸை தான் சாப்பிடுவார்கள். ஆனால் முந்தைய காலகட்டத்தில் அந்த தானிய வகைகளில் செய்து சாப்பிடுவார்கள். இப்பொழுது எல்லாம் அதற்காக நேரம் இருக்காது, அதுக்கு அந்த சாப்பாடு முறைகளுக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள். ஆகவே அந்த நீங்கள் ஹாப்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கொண்டு கார்போஹைட்ரேட்டை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கொண்டு நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய பால், சில பேருக்கு பால் ஒத்து வராது, இந்த பால் குடிக்கக்கூடிய ஆக்கள் பால் குடிக்கலாம். அதே போல் நீங்கள் மீட்டும் வந்து நீங்கள் சொன்னது போல் நீங்களே உடனடியாக குக் பண்ணாமல் கிரில்ல போட்டு சாப்பிடுவது எப்போ அது வந்து கொஞ்சம் அந்த ஒயில் எல்லாம் போய் வரும், அதனால் அது கொஞ்சம் உடலுக்கு நல்லதாக இருக்கும். அதுக்காக நெடுகளும் சாப்பிட வேண்டுமென்று இல்லை, அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மீன் சாப்பிடலாம், நீங்கள் மீன் வந்து நல்லது உடல் அதுவும் சொல்வார்கள். அந்த சின்ன மீன் வந்து உடலுக்கு நல்லதுன்னு சொல்வார்கள், அதெல்லாம் நல்லது. அப்படியான உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போ வெந்தயம் எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். இப்போ வெந்தயம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த சர்க்கரை நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதே போல் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இந்த வெந்தயத்தால் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு பொருட்களுமே ஒவ்வொரு விதமான நோய்களை எங்களுக்கு இல்லாமல் செய்து விடுகிறது. இணைந்திருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு நாங்கள் கதைப்போம். வணக்கம்.
9: வணக்கம், தவம் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, என்ன உணவு எல்லாம் சாப்பிடுவீங்க?
9: முதலாவது நாங்கள் தமிழ் கடையில் சாப்பாடு வேண்டி சாப்பிடுவதே இல்லை. ஒரு சில தமிழ் கடையில் வேலை செய்யறால் அங்க அந்த செய்யறத பார்த்து அநியாயம். ஏனென்றால் ஒரு கடையில பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு கடையில வேலை செய்யறால் அவர்கள் எந்த ஒரு பொருளும் கழுவ மாட்டாங்க. பொதுவாக அந்த கோழி என்று சொன்னாலும் அப்படியே வெட்டி போட்டுத்தான் சிலிச்சிக்கும் செய்வார்கள். அதே மாதிரி ஆற்றுக்கு வெட்டின ஒரு பேரும் அப்படியே பொட்டியோடு அள்ளித்தான் போட்டு தாளிக்கிறார். நான் இந்த அந்த 10 நாள் வேலை செய்து போட்டு இந்த ரீசருக்காக விட்டுட்டு வந்தேன். எனக்கு இந்த பழி வேண்டாம் வந்துட்டு ஒண்ணு அந்த ரீசன்ல அதுக்கு முதல்ல வேண்டதுல நாங்க ஆழத்தை கடையில வேண்டும்னு சொன்னா ஒரே ஒரு இடியப்பம் மட்டும்தான், வேற எதுவும் வேண்ட மாட்டேன். மற்றபடி எல்லாம் போயிட்டான் சமைக்கிறேன், நான் சமைப்பேன் பாய் சமைப்பேன்.
1: எல்லாம் கரண்ட்ல எல்லாம் செய்யலாம்.
9: மீன் வைக்கல் கழுவாமல் போட்டு செய்யற மாதிரி இடியப்பத்துல வேற எப்படியும் அது நீட்டா தான் செய்வினும். மற்றபடி புட்டு தோசை எல்லாம் வீட்டுல கடவுளையே வேண்டி சாப்பிடுதான்னு சொன்னா இல்ல. எப்ப இருந்துட்டு பீட்சா வேண்டுவோம், அதுவும் மாத்திர ஒரு நடுவலும் இல்ல, அதுவும் பீட்சா வேண்டது. என் வைஃபோட ஸ்கூல்ல வேலை செய்யற புள்ளி ஒன்று பார்ட் டைமா ஒரு பீட்சா கடையில வேலை செய்து அந்த அவட்ட சொல்லி அவட்ட ஆர்டர் பண்ணி அவ மேக் பண்ணி தருவாங்க சில. அப்படிப்பட்டவங்க மற்றபடி எல்லாம் வீட்டு சாமி எல்லாம். ஆனா வெளிச்சாப்பாடு கூட துப்புரவில்ல பழைய எண்ணெய் அந்த இருப்பினும் வீட்டுல நாங்க சமைச்ச துப்புரவா இருக்கும் ஒரு ஒரு தடவை ரெண்டு மூன்று படிவா கழுவம் எல்லாம் துப்புரவா இருக்கும் நீட்டா சமைப்போம். சாப்பிட விருப்ப மாதிரி எல்லாம் ஈவன் நாங்கள் தூள் வந்து நாங்க கடையில வேண்டியது நாங்கள்லாம் நம்ம மூன்று நாளுக்கு இருக்கோம் எல்லாம் வேண்டி வரத்து போட்டு மருந்து தருவா நாங்க மட்டும் மில்லு வேண்டாம் அரைப்பேன். அரைச்சா ஒரு மூன்று நாலு மாசத்து குறைஞ்சி அஞ்சு மாசத்துக்கு காணும். அப்ப அதுவும் ஒரு சுவா சுவா நல்ல உரத்தாம இருக்கும் சுவையாம இருக்கும். எங்களுக்கு விரும்பின வேண்டிய பொருட்களை வேண்டி போட்டு சமைக்கப்படுத்தி விட்டா தூள் பலதான் இருக்கு.
1: நான்
9: இப்ப கடைசியா எனக்கு ஒரு பிப்ரவரி மாதம் முன்பு கொண்டு செய்யணும்னா 40 pounds எட்டு பேக்ல போட்டு தந்ததை கொண்டாந்து அப்படியே ஒவ்வொரு பேக்க உடச்சு வச்சு பெரிய போத்துல போட்டு வச்சு எடுத்து சமைப்போம். அப்படியே எல்லாம் துப்பரவா சமைப்போம். இந்த முதல் நேர் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டு சமைச்சா எண்ணெயில குறைச்சி விட்டு தான் சொட்டு தான் எண்ணெய் விடுவோம். கடை வழியா அப்படி நீங்க பெட்டிங் தோசை ஆரம்பிச்சு போய் பாருங்க கத்தரியா பொறிச்சவரை ரெண்டு வச்சிருப்பினோம். அதுல அதுல எண்ணெய் எடுத்து மீன் பறிக்கலாம் அவள் அது என்ன மீதாக்கும் சரி. என்ன வீட்டு சாப்பாடு சாப்பிடறது சுத்தம் சுதந்திரம் என்ற மாதிரி சிலவும் மிச்சம் சிலவளும் மிச்சம். இப்ப நாங்கள் தமிழ் கடையில ஒரு வெஜிடபிள் சாப்பாடு எடுக்கணும்னு சொன்னா $12 சொல்லி ரெண்டு பேர் தான் சாப்பிடலாம். அந்த $12 $800 ரூபாய் கூட போட்டு டில்ட அரிசியை வேண்டி விட்டால் எத்தனை நாளை சமைக்கலாம் அந்த ரைஸ்.
1: கண்டிப்பா
9: மரக்கறி எல்லாம் பெரிய வெளியன்ற கணக்க சாப்பிட வேண்டியில்ல, வேண்டி வடிவா சமைச்சு சாப்பிடறது சுத்தம் சுதந்திரம். நான் என்ன பண்ணி சொல்லும் அதிகமானாக்க வீட்டாங்க சாப்பிடும். ஆனா நிறைய பேர் ரெஸ்டோரெண்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படி ரெஸ்டோரெண்ட் வேண்டுடைக்கு தமிழ் ரெஸ்டோரெண்ட் நிறைய இருக்கு இருக்குது இல்லாத. ஆனா சில பேர் சரியா வேலை பல வேலையும் போய் சாப்பிட வேண்டி அதெல்லாம் நாங்களும் கூட சொல்ல முடியாது. ஆனா வேண்டிய பிரச்சனை அதைக்கு தான் தெரியும். வேலையை போட்டு விட்ட வந்து உடம்பளிப்பா இருக்கு. நான் எங்களை என்ன பண்றது வரைக்கும் நான் முழுக்க விட்டு சாப்பாடு தான், கடை சாப்பாடுன்றது இல்ல.
1: சொல்லுங்க
9: நான் என்ன சொல்றேன். இதை பின்பற்றினா முதல் நேர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆயுசு கட்டியா நோய் நொடி இல்லாமலும் இருக்கலாம்.
1: உண்மைதானா? ஆமா.
9: அளவோட சாப்பிட்டு மற்ற நீங்க சொன்ன மாதிரி காலமா 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட 8-9 மணியா
1: இரவு சாப்பாட்டை தான் 7 மணிக்கு முதல் சாப்பிட
9: வேணும். அது நாங்கள் ஊர்லயே பாதிட்டோம் இல்லோ இங்க வந்து எத்தனை நான் அப்படி சாப்பிடுறேன். நான் அப்படியும் வீட்டை வேலை முடிஞ்சு வீட்டை போய்க்கு 7-8 மணியா போவோம். அதுக்கப்புறம் இருந்து குளிச்சுட்டு சாப்பிட 9 மணியா ஆகும்.
1: அப்படி நீங்க உடனே சாப்பிட்டு உடனே தூங்க போக கூடாது, அதுதான் முக்கியம்.
9: இல்ல இல்ல நான் சாப்பிட்டு ஒரு மணி கிழமை வந்து டிவி வர பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், கொஞ்சத்துக்கு வீட்டுக்குள்ளேயே கொஞ்சத்துக்கு நடப்பேன், நடந்துருவேன், சில நேரம் மேல படியால மேல ஏறி போ ரெண்டு மூன்று மாதிரி ஏறி மேல போயிட்டு கீழே வருவேன். அப்படியே அப்படி வந்தாலும் கொஞ்சம் இத்திரையம் வரும், அது போடவே போய் படுக்க ப்ரஷ் பண்ணி போட்டு சாமி கும்பிட்டு பீபதி பூஜை போட்டு படுத்தா படுத்தா நித்திரையா போயிடும். சாப்பாடும் கொண்டு வந்து சாப்பிட்டு சாப்பிடும் கொண்டு வந்து பிரச்சனை முடிஞ்சு இங்க மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி சாப்பிட போயிட்டேன்.
1: நல்லது, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி, நிறைய தகவல்.
9: வாய்ப்புக்கு நல்ல முழு நேரம் தந்ததுக்கும் மிக்க நன்றி.
1: நன்றி, நன்றி. ஆமாம், அது மட்டுமின்றி இந்த ஃப்ரிட்ஜில் நிறைய நாள் ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் சாப்பிடுவார்கள், அது கண்டிப்பாக கூடாது, அது உடலுக்கு அவ்வளவு தீங்கை விளைவிக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதே போல் நான் சொன்ன மாதிரி வெந்தயம், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வெந்தயம் சொல்ல வேண்டும் என்றால், வெந்தயம் வந்து நிறைய நோய்களுக்கு எங்களுக்கு நான் கணக்கு எல்லா உணவு முறைகள்லேயுமே நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ வெந்தயத்தை பார்க்க போனால் அதிலிருந்து சர்க்கரை நோய் எங்களுக்கு கட்டுப்படும், செரிமானம் எங்களுக்கு நோமலாக இருக்கும். அதே போல் எங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் உதவும். அதே போல் உடலுடைய சூடு, சில பேருக்கு உடல் சூடாக இருக்கும், அவர்களுக்கு அந்த வெந்தயம் நல்லது. மாதவிடாய் பிரச்சனைகளுக்கெல்லாம் வெந்தயம் நல்லதாக இருக்கும். மற்றது எங்களுடைய தலைமயிர் முடி பிரச்சனைகளுக்கும் சரம பிரச்சனைகளுக்கும் எல்லாம் வெந்தயம் நல்லது. அதுவும் ஊற வைத்த வெந்தயத்தை நாங்கள் அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தய தண்ணீரை, சில பேர் அந்த தண்ணீரை மட்டும் குடிப்பார்கள், சில பேர் அந்த வெந்தயத்தை தண்ணீர் விட்டு அப்படியே விழுங்கி விடுவார்கள். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, அதை வந்து நீங்கள் அந்த என்ன சொல்ற கடித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த நீங்கள் கடித்து சாப்பிட்டால்தான் அந்த சர்க்கரை நோயினுடைய அளவு வந்து உங்களுக்கு குறையும் என்று சொல்வார்கள். அது ஒரு முக்கியமான விடயம். அப்படி நிறைய உணவு முறைகள் எங்களுக்கு, எல்லா விதமான உணவு முறைகளுமே எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. வெளியில் சாப்பிடாமல் வீட்டில் செய்து சாப்பிட வேண்டும். எங்களுக்கு சொல்வதற்கு ஈஸியாகத்தான் இருக்கும், ஆனால் அப்படி செய்வது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் அந்த கடினத்தை அப்படி நாங்கள் செய்தோம் என்றால் தான் எங்கள் உடலை நாங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுவும் ஒரு ஏஜ் போக போக சரியான கஷ்டமாக இருக்கும். அந்த இளம் வயதிலேயே நாங்கள் அந்த உடலை, எங்களுடைய உணவு முறையை நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தால் தான் வயது போக போக எல்லோருக்குமே அந்த என்ன சொல்வது உடலின் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வருகிற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உதாரணத்துக்கு இதயன், செல்வி, புருஷோத்தமன், தீபன், காசி, தேவதாஸ் மற்றும் தவம் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து ரெண்டு பேருடைய பாடல்கள் வேற இருக்கு. அதாவது நேர்கள் புருஷோத்தமன் மற்றும் கலியுகவரதனுடைய பாடல்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பாகும். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
7: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
6: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
4: Everlasting Travels and Tours.
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
4: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
4: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
4: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
4: உத்தரவாதம் வழங்கப்படும்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பு.

0: உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: Everything okay? No problem and dinam.
2: Bar kalamu closing da adikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
1: Last minute le closing jeda Pradhis chellathukku thanks ah.
2: Chellam illa da Selvam.
1: Sari sari.
5: புன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும். உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
7: Working for you.
6: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: JB Transportil anubhavamulla AZ drivers kana vele vaipu Texas matum California runs ku team drivers ku mile ondrukku 70 cents solo USA drivers ku mile ondrukku 60 cents kurindathu oru varada truck driving anubhavam avasiyam dedicated loads weekly pay indre thorbu kollungal JB Transport 30 Lethbridge Drive Brampton 647-574-3547 647-574-3547 சித்ரா செல்வநாதன் வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2700.

0: வீடு. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்திற்கு அமைய
0: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு நேர்கள். இன்று 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026 மற்றொரு மாலை பொழுதில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று வியாழக்கிழமை வழமை போல் 5 மணி தொடக்கம் 9 மணி வரை பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியாக எங்களது தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி மாற இருக்கின்றது. இன்றைய தினம் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்வதற்கு தமிழ் எக்ஸ்பிரஸில் ஏறிக்கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சி உங்களை பழமை போல் மகிழ்விக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நேர்களை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி என்றும் பல்வேறு விதமான வினாக்கள், சிந்தனைகள், தொடர்கள், தேடல்கள் என்று உங்களை சிந்திக்கவும் செயற்படவும் வைக்க இருக்கின்றன. ஆகவே 4 மணி பொழுதும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றது. இணைந்திருங்கள். நான் இலக்கம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்திருங்கள். அது மட்டுமல்ல, நேர்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளில் பாடல் விரும்பி கேட்கவும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164446222 என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வாட்ஸ்அப் பிரியர்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பின் ஊடாகத்தான் அழைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கும் இடமிருக்கின்றது. 1416446222 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அழைத்து எங்களுடன் நிகழ்ச்சியில் பேசலாம், கதைக்கலாம், பாடல் விரும்பி கேட்கலாம், எங்களது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: சவுதி அரேபியாவில் சிவராசா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜூலை 1 ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதவியை நீக்கியதுடன் மன்னிப்பு கோரி காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த ஜூலை 27 அல் அக்ஷா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனையையும் 30,00,000 சவுதி ரியால் அபராதமும் விதித்தது. எனினும் செப்டம்பர் 17 மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணியின் உதவி கிடைக்கவில்லை என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூக ஊடகப் பதிவு ஒன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டிருக்கின்ற சர்வதேச மன்னிப்பு சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனைகள் இன்றியும் விடுதலை செய்யுமாறு சவுதி அதிகாரிகளிடம் கோரியிருக்கின்றது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி தொலைநகல் பணப்பரிமாற்றம் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெல்லம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 இளைஞர் ஒருவர் காவல்துறையின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஜனவரி முதல் 2025 ஜூலை வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 6 போலி நிறுவனங்களின் ஊடாக இந்த பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வணிக வங்கிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தொலைநகல் பணப்பரிவர்த்தனைகளின் ஊடாக சுமார் 7.5 பில்லியன் ரூபாய் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதற்கான பொருட்கள் எதுவும்

கூடாது என மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் உட்பட அரசியல்வாதிகள், மதகுருமார்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மதுபான சாலைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். விமானப்படை வீரர்களால் இந்தியா பெருமை கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமை தெரிவித்துள்ளார். வீரர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் விதமாக அக்டோபர் 8ஆம் தேதி ஆண்டுதோறும் விமானப்படை தினம் கொண்டாடப்படுகின்றது. இதையடுத்து இன்று கொண்டாடப்படும் விமான தினத்தில் வாழ்த்து தெரிவித்து ஊடகப்பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதில், விமானப்படை வீரர்களை கண்டு இந்தியா பெருமை கொள்ளுகின்றது. விமானப்படை தினத்தில் தமது வான்பரப்பை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டும் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதாக பிரதமர் கூறினார். இதனிடையே இந்திய ஜனாதிபதியும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். நாட்டை பாதுகாப்பதில் விமானப்படை வீரர்களின் துணிச்சல் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது நிரூபணம் ஆனது என்றும், அவர்களது அர்ப்பணிப்பு இந்தியாவுக்கு உத்வேகமாகவும் பெருமையாகவும் விளங்குவதாகவும், இந்திய விமானப்படை தனது பெருமைமிக்க சேவையை தொடர்ந்து செய்யட்டும் என்றும் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கின்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா கூட்டணியின் போராட்டம் நடத்தப்பட்டது. தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட்டோர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். காவல்துறையை தாக்கியது, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதேவேளை SIR விவகாரம், ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 15 பேர் அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் 10 பேர் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த குழுவில் மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இடம்பெற்றிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இன்றைய தினம் 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் சிஎம்ஆர் குடும்பம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அது மட்டுமல்ல நேர்களை, இன்றைய தினம் சுபமங்கள காரியங்கள் பலவற்றில் ஈடுபடுவீர்கள். பல்வேறு விதமான சிறப்பு நினைவு விழாக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றன. இன்றைய நாளிலிருந்து இந்த வாரம் லாங் வீக்கெண்டாக மாற இருக்கின்றது. நாளைய வெள்ளி, அதனைத் தொடர்ந்து சனி ஞாயிறு திங்கள் என்று 3 தினங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை தினங்களாக மாற இருக்கின்றன. திங்கட்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே வருகின்றது. இப்படி பல சிறப்புகள், ஹலோவின் டே என்று பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதத்தில் நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம். பொதுவாக ஐப்பசி என்றாலே பல்வேறு விதமான சிறப்புக்கள் மிக்க மாதம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சிறப்பு தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஐப்பசி. அந்த ஐப்பசி மாதத்தில் பொதுவாகவே அனைத்து சிறப்புகளையும் அனைத்து நாட்களையும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். பொதுவாக எந்த ஒருவனிடம் தூக்கமும் எப்போது குறையுமோ அப்போதுதான் அவன் மேதையாகிறான் என்று சொல்வார்கள். அந்த தூக்கத்தையும் களைகின்ற ஒரு சுறுசுறுப்பான மாதம் இந்த ஐப்பசி மாதம். ஆகவே நாங்கள் எங்களது தூக்கங்களையும் கவலைகளையும் மறந்து சுறுசுறுப்பானவர்களாக மாறிவிட்டாலே வாழ்க்கை என்பது எங்களை மேதமை நிலைக்கு இட்டு செல்லும் என்பதுதான் இந்த பொன்மொழியின் மிக முக்கியமான வாசகம். ஆகவே நாங்கள் எங்கள் தூக்கத்தையும் களைய வேண்டும், தூக்கத்தையும் களைய வேண்டும். இந்த இரண்டையும் எங்களிடமிருந்து வெளியே ஒதுக்கிவிட்டால் வாழ்க்கை தன்னம்பிக்கை உடைய வேர்கள் நிறைந்த மிகச்சிறந்த இனிமையான நாட்களாக அந்த நாட்களை நாங்கள் மாற்றி அமைக்க முடியும் என்பதை எங்களது முன்னாள் பல்வேறு விதமான பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். நாங்களும் அப்படி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு பொன்மொழியுடன் நேர்களை நாங்கள் நிகழ்ச்சிகளுக்குள் இணைக்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் பென்சில் எங்களது வாழ்க்கையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்று கேட்டிருந்தோம். பலரும் பல்வேறு விதமான

சிந்தனைகளை கருத்துக்களை எல்லாம் தந்திருந்தார்கள். இன்றைய நாளில் ஒரு தோணி அல்லது கப்பல் எங்களது வாழ்க்கையில் கற்றுத்தருவது என்ன? பாருங்கள், ஒரு பென்சிலை வைத்து எத்தனை சிந்தனைகள் நேற்று வந்தது நேர்கள் மத்தியிலும் இருந்து. ஒரு தோணி அல்லது ஓடம் எங்களது வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பது என்ன? உங்களுக்கு எதெல்லாம் மனதில் உதிக்கின்றதோ அவற்றையெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நிச்சயம் அவையெல்லாம் ஒரு பொன்மொழிகள் தான். நேற்று பல நேர்கள் வந்து சொன்னதெல்லாம் மிகப்பெரிய பொன்மொழிகள் என்ற வகையில் நீங்களும் சிந்தியுங்கள். ஒரு தோணி அல்லது வள்ளம் இவையெல்லாம் எங்களது வாழ்க்கையில் கற்றுத்தருபவை என்ன என்பதை பேசிக்கொண்டு நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் மதி. கொண்டு போயிருக்கீங்க?
0: ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நான் நலமா இருக்கேன். நீங்க தோணி என்றோட பழைய ஞாபகம் வந்து.
0: என்ன ஞாபகம்? கிளாலிஜா நினைவா?
1: கிளாலி, ஆமா, கிளாலிஜா.
0: எனக்கும் தோணி என்று சொல்ல கிளாலிதான் முதல்ல நினைவுக்கு வந்தது.
1: எனக்கும் கிளாலிதான் அதெல்லாம் நான் ஏறி இருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து அது நயனாதிக்கு போயிருக்கிறேன். நான் கிளாலி இப்போ ஞாபகம் இருக்குது.
0: இரவு பயணம், என்ன இரவு பயணம்?
1: உடுப்பு பட்டியல் சைக்கிள்கள் எல்லாம் கால் கண்டு.
0: தோணின்ற நிறமும் தெரியாது, முன்னுக்கு இருக்கிற வெட்ட முகமும் தெரியாது,
1: ஆடு இருக்கிற மண்ணும் தெரியாது. அதுவும் போய் அங்கால இறங்கினது. நாங்களும் அதை மறந்துடுறோம். அது மாதிரிதான் வாழ்க்கையிலயும் சில பேர் சில நேரங்களும் நல்ல உதவிகள் செய்வேன். நாங்க மறந்துடுவோம்.
0: என்ன மாதிரி தத்துவம்? முத்து கொட்டுத
1: இடம்பெயர்ந்த
0: நேரங்கள்ல நிறைய பேர் எங்களுக்கு நிறைய உதவி செய்தவர்கள். அவர்களுக்கு அந்த உதவிக்கான நன்றி கடன் தெரிவிக்கிறதுக்கு ஆக்களை தேடி ஆக்களையும் காண கிடைக்குது.
1: ஆக்களையும் காண கிடைக்காது. அதுக்கு எங்களுக்கு அந்த நேரத்துல நேரமும் இருக்கு. இல்ல அப்படி தான்
0: சரியா சொன்னீங்க. அருமை. என்ன பாடல் மதி?
1: எனக்கு இன்றைக்கு தீப்பேச்சு கேட்கவா படத்துல இருந்து சிவகாமி நினைப்பு.
0: நல்ல சிந்தனையோட நல்ல நினைப்போட வந்தீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி.

0: அது கிளிப்பேற்றை கேட்கவா தந்த எஸ்பிபி ஜானகி குரலில் மதி விருப்பத்தில் பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 5:18 நேர்கள் சிஎம்ஆர் தாமல் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 9 வரை ஒழிக்க கேட்கலாம். நேர்களை நீங்கள் 6 தொடக்கம் இந்த 5 தொடக்கம் 6 வரை இணைந்து கொண்டால் உங்கள் பாடல்கள் இன்றைய நாள் முழுவதும் நேர் பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும்.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். இது மாதவன். எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நலம் மாதவன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாம நலமா இருக்கிறோம்.
0: எங்க மாதவன்? மா தவம் செய்திருந்தோம் நாங்கள் மாதவன காணிலேண்டே.
1: வேலை பழுது ஒரு பிரச்சனையில டைம் கிடைக்க மாட்டேன். பின்ன புதாக்களும் நிறுவனம் தான் இவனை பாணலி.
0: மாதவன் வேலை பழு மா காணியை விட உங்களுக்கு வேலை பழுவா?
1: அவன் அவன் தரடி அவனவனுக்கு தான் தெரியும்.
0: என்ன தரடி?
1: என்ன பாட்டு வந்து யாரது யாரது சொன்னாமல் சொல்லி போன வாணிஜெயராம் அம்மா படிச்ச பாட்டு. நான் இந்த பாட்டு நினைச்சேன் இசமைச்சது இளையராஜா தான் இருக்கும்னு பார்த்தா, அதை பார்த்தா சங்கர் கணேஷ் அனுமதிச்சிருக்காரு. நல்ல ஒரு பாட்டு, கேட்டு பார்ப்போம். நீங்க அந்த தோனியை பத்தி கேட்டிருந்தீங்க. நான் அந்த பேட்ஸ்மேன் தோனியன் நினைச்சா இந்தியன் பேட்ஸ்மேன் தோனியன்னு நினைச்சேன். அது தோனி இது தோனி எல்லாம் தோனி தான். ஏன்னா இங்க அலக்கிறது அங்க அலை கொண்ட கரையில கொண்டு விடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுது அவ்வளவுக்கு. அதனாலதான் வாழ்க்கையிலையும் சில பேர் சில பேருக்கு உதவி செய்யணும் இல்லையா. அங்கால போயிருந்தா அந்த சில நேரம் அது மறந்து போயிருக்கேன் சில பேர் வாழ்க்கை போக்கில. ஆனா அது எல்லாத்தையும் இந்த தோனியை மறந்த மாதிரி ஆக்களையும் மறக்க இருந்தா சரி அவ்வளவுதான்.
0: சரி மாதவன், சிரிச்சு கொண்டிருக்கிறீள் அவ்வளவு காணும்.
1: நன்றி.
0: ஆமாம், அது மாதவன் விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மாதவனுக்கு நன்றிகள். நீண்ட நாட்களுக்கு பின் மாதவன் குரல் இங்க ஒலித்திருக்கின்றது. இதை விட இப்ப மாதவனுக்குள்ள வேலைப்பாடு வேறு. ஆனால் நாங்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாக இப்போது செய்திகள் உலகெங்கும் பரவி வருகிறது. நாங்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, எங்களது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பம் மிக கடும் மன அழுத்தத்தில் இருப்பதாக சொல்கின்றார்கள். இலங்கை அரசியல் வரலாற்றில் ராஜபக்சர்களின் நிலை பரிதாபகரமான நிலையை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. முன்னாள் முதற் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச மற்றும் அவரின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ச இருவரும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இப்பொழுது இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம் என்றால், அம்மா பிள்ளை இனி அந்த குடும்பத்திலிருந்து யார் யாரெல்லாம் இவ்வாறு சிறை வைக்கப்பட போகிறார்கள் என்றொரு மன அழுத்தம் வேறு. சிரந்தி ராஜபக்ச சுகாதார பிரச்சனைகள் பலவற்றை முன்வைத்து தனக்கு விடுதலை வேண்டும், வேறு இடம் வேண்டும் என்றெல்லாம் இப்போது கோரிக்கை முன்வைத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அவை எதையுமே செவி மடுப்பதாக இல்லை. இந்த எங்கட தோணி கதை அதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்புள்ள ஒரு பழமொழி இருக்கின்றது. யார் நேர்கள் உங்களுக்கு மனதில் ஓடி வந்தால் அதையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்பொழுது மாதவன் விருப்ப பாடலுடன் நாங்கள் பயணிப்போம். நேரம் சரியாக 5:24 நிமிடம். நேர்கள் தொடர்ச்சியாக 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அது நெஞ்சமெல்லாம் நீயே வாணி ஏறாம் குரலில் மாதவன் விருப்பத்தில் ஒளித்தோய் நேரம் 5:29 நேர்களை. இப்போது பல்வேறு நிறுவனங்கள் தொடர்பில் டொனால்டு டிரம்ப் ஒரு பல்வேறு விடயங்களை சொல்லியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் உள்ளூர் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பாதுகாக்கும் வகையிலும் குடிவரவு திட்டங்களில் நடக்கும் துஷ்பிரயோகங்களை தடுக்கும் வகையிலும் டிரம்ப் நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கின்றது. இதன்படி மைக்ரோசாஃப்ட், அடோப் மற்றும் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களான டிசிஎஸ், இன்போசிஸ் மற்றும் விப்ரோ, எச்சிஎல், கேப் ஜெமினி ஆகிய 8 முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கான விண்ணப்பிக்கும் ஃபேம் சான்றிதழ் திட்டத்திலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு விதமான குடிவரவு, குடியகழ்வு தொடர்பான இறுக்கமான சட்டங்களை ஏற்கனவே கொண்டு வருகின்ற ஐக்கிய அமெரிக்காவில் டிரம்ப் நிர்வாகத்தில் இப்பொழுது இன்னொரு மிக கடுமையான இறுக்கத்தை அமல்படுத்தி இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல்வேறு விதமான கடும் சட்டங்களை அந்த நாட்டில் கொண்டு வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
4: Everlasting Travels and Tours.
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
4: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
4: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
4: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
4: உத்தரவாதம் வழங்கப்படும்.
5: அணிகலன்கள்,
4: சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்களே, உங்கள் சுவாசத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவர் கவனித்தால் உங்களது ஆயுள் கூடும். அதே போல் உங்கள் வார்த்தைகளை கவனித்தால் உங்கள் மதிப்பு கூடுமா? அதேபோல் நீங்கள் எப்போதுமே செய்யும் செயலை கவனித்தால் நிதானம் கூடும். எண்ணங்களை கவனித்தால் வாழ்வில் வெற்றிகள் குவியும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே முதலில் சுவாசத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், ஆயுள் கூடும். பின்னர் உங்களது வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு கூடும். உங்கள் செய்யும் செயல்களை கவனியுங்கள், உங்களது நிதானம் கூடும். இந்த ஆயுள், மதிப்பு, நிதானம் இந்த மூன்றும் கூடினால் வாழ்வில் வெற்றிகள் கூடும் என்று சொல்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். அவர் ஓடிவிட்டார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம். இதே
0: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களே?
0: நலம் நலம், நன்றி. இது
1: நன்றியும் நல்ல தளத்து கொண்டு வந்தீங்களா? நல்ல இது சொல்லி நம் கருத்துக்கள் என்ன பார்த்தோம்ல, சில வேளையில காத்து அலை அடிச்சாலும் தோணி அதை அசைந்து கொடுத்து மிதந்து நிற்கும். அதே மாதிரி நாங்களும் எங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வீடு கட்டிட்டு நாங்களும் முன்னேற முயற்சிக்க வேணும்.
0: இன்னொரு தத்துவ முத்து இது
1: சத்தியம் நல்லதா?
0: அருமை அருமை. கேக்க மயிர்கூச்சர். இது என்ன பாடு?
1: இன்னைக்கு முதல்வனே எனக்காக கேட்போம். முதல்வனே உன்னை கண்டாலே, முதல்வன் படத்திலிருந்து நானும் எந்த குடும்பத்தில் நாள் தானே
0: பாடல் ஒலிக்கிறது. நன்றி. இதே நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நேரம் சரியாக இப்பொழுது 5:35. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இணைந்திருக்கின்ற நேரம். இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்கள் பல இடம்பெற காத்திருக்கின்றன. நாங்கள் விருப்ப பாடல்கள் பலவற்றை கேட்டு ரசிப்பதற்கு முன்னர் எங்கள் கடமைகள் பல இருக்கின்றது நேர்களே. அந்த கடமையை முடித்துவிட்டு பாடலுக்கு செல்வோம்.
2: Veggies fresha, price besta, delivery fasta. Answer enna theriyuma? Maple Grocery dhaan. Ungal kudumbathukku suthamana mattum tharamana kaigari maligai porutkal thevaippadugiradha? Maple Grocery.
3: 9691 James Street, Maple.
2: 905-417-6069.
3: Online il shopping seiyalam. Toronto vil 30 nimidathirkul free home delivery. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: எங்களை போலி கலைநாசினிகளின் ஊடுருவல்கள் அதிகரித்திருப்பதால் நெற்செய்கை விளைச்சல் வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே நெல் விளைச்சலில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் போலி கலைநாசினிகளை கட்டுப்படுத்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் நாடாளுமன்றத்தின் நேற்றைய தினம் தனது உரையின் போது வலியுறுத்தி பேசியிருக்கின்றார். நாட்டின் தலைவரின் கண் இந்த விடயத்தில் முல்லைத்தீவு பக்கம் செல்லுமா பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
1: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
4: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் நேர்களை இணைக்கும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மதன் சொல்லுங்கள், உங்கள் பேச்சு தெளிவில்லை மதன். அடுத்த நேர் இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் சத்யா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: ஓ, நலமாக இருக்கிறேன். நேற்று வர முடியல, அதான் இன்றைக்கு 30 நேரத்துக்கு வந்தேன். அப்படி இருந்து நிறைய நேரர்கள் கூட்டிட்டார்கள். எனக்கு பின்னர் ஜோகா கிளாஸ், அதால நான் யோசிச்சேன் இன்றைக்கும் வரையெல்லாம் போயிடுவோம், வந்து அடுக்கடையில வந்து தோடுவோம்.
0: என்ன பாடல் சத்யா?
1: எனக்கு ராகம் தேடும் பல்லவியில இருந்து மூங்கிலே பாட்டி சேர்க்கும் அந்த பாடல். தோனி வந்துங்க, அவன் என்ன ராஜபக்ஷ குடும்பத்துக்கு வந்து சொன்ன இதான்னு சொன்னா, துடுப்பழந்த தோனி என்று சொல்லலாம். ஒரு ஒரு ஆதரவற்ற ஒரு இக்கட்டான நிலையில இருக்கணும், வந்து நிலையில இருக்கணும்.
0: துடுப்பிழந்த தோனி,
1: துடுப்பிழந்த தோனியா?
0: அளந்த தோனி எனக்கு கிடைச்சது.
1: இல்ல இல்ல, துடுப்பிழந்த தோனி. மற்றது வந்து இப்ப நீங்க தோனியத்துக்கு சொன்ன எனக்கு ஞாபகம் வருது, அதான் இந்த துடுப்பும் தோனியும் தான். படகு வந்து தனிய கடல்ல நின்றாலும் போய் அந்த ஆற்றை தாண்டி போகாது. அதே மாதிரி துடுப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் படகு இல்லாம தனியா அக்கறைக்கு போக முடியாது. அப்ப படகும் வேணும், துடுப்பும் வேணும், ரெண்டும் இருந்தாத்தான் நாங்கள் அக்கறைக்கு போய் சேர முடியும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில படகுன்றது கணவன், துடுப்புன்றது மனைவி, ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான் நாங்கள் அக்கறைக்கோ இந்த வாழ்க்கையை நாங்கள் வெற்றிகரமாக கடந்து செல்லலாம்.
0: இந்த சொல்லி போட்டு போன வரும் கதை கேட்க நான் கேப்பேன்.
1: இல்ல இதுலயும் நீங்க பாருங்க, என்னுடைய விளக்கம் வந்து படகு வந்து கணவன், அதை வச்சு தாங்குறது, ஆனா அதை இயக்குறது வந்து துடுப்பு. ஒரு மனைவிதான் குடும்பத்தை இயக்குறது,
0: கொஞ்சம் ஒருபடி வேலைதான் நிக்கிறீங்க
1: என்ன, ஆனா வச்சு தாங்குறது வந்து படகுதான், கணவன் தான்.
0: சரி, நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை. ஒரு குடும்ப குடும்ப சிந்தனை, அருமை. சத்யா, என்ன பாடல் சொன்னீங்க?
1: ராகம் தேடும் பல்லவியிலிருந்து மூங்கிலே.
0: சரி, அந்த பாடலுக்கு நன்றி சத்யா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் பேசுறேன்.
0: எஸ்பி சரண் வாருங்கள்.
2: எப்படி இருப்பீங்க?
0: நலம். நீங்கள் எப்படி?
2: நல்ல சும்மா இருக்கலாம். இன்னைக்கு பாடல் வந்து, சீவீஸ் இருக்கிறது பூவை முடிஞ்சு வந்த புது பண்ணு, மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமன் நான் தானே. அந்த பாடல் திருவிழா படத்துல இளையராஜா இசையில, மலேசிய வாசவன் ஜானகி படுத்த பாடல்.
0: எல்லாரும் அந்த வீட்டுக்காரர் வீட்டுக்காரிகளை எல்லாம் மகிழ்ச்சி படுத்துற பாடல்களோட தான் வாரியல் செய்திகள்
2: கட்டாயம். என்ன வாழ்க்கையில
0: முக்கியம் இருக்கிறார், ஆனா பக்கத்துல இல்லை நாங்க இருக்கிறோம்.
2: என்ன சொன்னா, இப்ப நாங்க வள்ளத்துல போறோம், ஒரு சொட்டு தண்ணியே உள்ளுக்கு விடாம கவனமா தானே போகணும். எங்க நோக்கி போறோமோ அங்க போறோம். ஒரு சட்டு ஒரு சொட்டு தண்ணி உள்ளுக்க போனா எல்லாம் காப்பாற்றுவாங்க. இப்ப எங்களை சுற்றி உள்ள தீய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நாங்கள் நேர்மையான முறையில அந்த இலக்கை அடைவதமாக சிந்திச்சோமா இருந்தால் குடும்பம் அந்த மாதிரி முன்னேறும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு இலங்கை நண்பர்கள் உறவுகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது எந்த விதமான எதிர்மறைகளும் தென்னிலங்கையில
0: இல்லை.
2: ஆக இவர்களுக்கு ஆதரவானவர்கள் பேப்பருக்கு அரைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அரசியல் பழிவாங்கல் கொண்ட தவிர, மற்றபடி எந்த விதமான நாம ராஜபக்ஷ உள்ளுக்கு போய்க்க வேற மாதிரி கவலைப்பட இல்லை. அவனவன் தண்டன் பாடு. ஆனா ஒரு சிந்தனை இவர செய்ததுக்கு தான் அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை தான் மேலோங்கி நிற்கலாம் சிங்கள மக்கள் மத்தியில
3: எனக்கு கிடைச்ச பழமொழி, கப்பல்காரன் பண்டாட்டி தொப்பரா குப்பையில, தோணிக்காரன் பண்டாட்டி தொட்டதில்ல, பண்டாட்டி தொப்பராங்குப்பையில, தோணிக்காரன் பண்டாட்டி தொட்டில. தோணிய பத்தி கேட்டீங்களா? அதெல்லாம் இந்த பொறுமை, இந்த அந்த கடல்ல அந்த புயல் வெள்ள சீற்றங்கள் எல்லாத்தையும் இத அனுபவிக்கணும். மற்ற ஒற்றுமை ஒரு ஆபத்தான இதுவரைக்கும் எல்லாரும் சேர்ந்து செயற்படணும். அது ரெண்டையும்
0: என்ன பாடல் வேண்டாம்?
3: எனக்கு
0: நன்றி, கொஞ்சம் தெளிவாக கதையுங்கோ, கதை எல்லாம் குறையுது போ. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: தவம் சொல்லுங்கள்.
4: ஒரு பழைய பாட்டு டி எம் சௌந்தராயன், வெள்ளி கிண்ணம் தான். ஆனா இலங்கையில உயர் பதவியில இருக்கிறாங்க முழு கோத்தவராங்க, முழு பேரும் அமெரிக்கன் கிரீன் வச்சுக்கிறாங்க. இப்ப கரணியின் கரணி அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா வடிச்சது, சரத் பொன்சோகா கோத்தவாயா முழு பேரும் கிரீன் கார்டு டபுள் சிட்டிசன்.
0: வச்சிருக்கேன் சொல்லுங்க, வச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லாம. சரி, நன்றி, நன்றி சபா. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, அது ஓமார்.
0: ஓமார் சொல்லுங்கள்.
5: ஆமாம், எனக்கு இன்றைக்கு லெனின் பாண்டியன் படத்துல இருந்து சர்க்காரை சொல்லிடுச்சு ஒரு புது பாடல் உண்டு. இப்போ இந்த பாட்டை கேட்டாலே, பாட்டை கேட்டாலே தெரியும் என்ன நடந்திருக்குதான்னு சொல்லி நாட்டில். அதை நீங்க கேட்ட கேள்விக்கும் எல்லாம் இந்த பாட்டை கேட்டா உன்னிப்பா கேட்டீங்கன்னு சொன்னா பதில் அதுலயே.
0: நன்றி, நன்றி தேவகுமார் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
6: கொஞ்ச நெஞ்சம் இல்ல, சும்மா துள்ளி குடிச்சு விளையாடினவே என்ன, ஒரு ஆறு பணம் அவை அடிச்சது பரவாயில்ல, ஒரு உயிர் எத்தனை, ஒரு எத்தனை சின்ன சிறு உயிர் இல்ல, எத்தனை எத்தனையாயிரம் உயிர் என்ன, அப்ப அதெல்லாம் அனுபவிக்க தானே வேணும் இன்ன ஒரு நாளையில. நிறைய தோணின்றது சின்ன இந்த சின்ன வயசுல அந்த பேப்பர்ல நாங்க அந்த வள்ளத்துக்கு அப்படியே விழுவோம் தோணி, அதையும் பார்க்க ஒரு ஆசையா தான் இருக்கும். அதை செய்து அது ஓடி ஓடைக்கு என்ன பார்க்க ஒரு ஆசையா இருக்கும் இன்னும் இல்லையோ அந்த அந்த வயதுல. எனக்கு பாட்டு கண்மணி நீ வேற காத்திருந்தால் என்று தொடங்குது.
0: கண்மணி நீ வேற காத்திருந்தேன் காத்திருந்தேன் என்னில்.
6: ஆமா,
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசு, ராஜா
0: ராஜா நலம் ராஜா. நன்றி, நீங்கள் எப்படி ராஜா?
7: நலமா சுகமா இருக்கும். நிகழ்ச்சிகள் டக்குன்னு அப்படி வராம வந்துருச்சு, ஒரு டக்குன்னு கூட்டிட்டு எழுதுனேன். பாட்டு வந்து தேவத இழந்தே என்ன சுத்தும் ஆவியுண்டு, எஸ்பின் பாட்டு உண்டு, ஒரு சுகமான பாட்டு தான் கேப்போம். அந்த பாட்டு பழமொழியை பத்தி கேட்டீங்க, அது ஒரு பழமொழி எனக்கு அதான் நீங்க கேக்குறீங்க நினைக்கிறேன். வண்டி ஒரு நாள் ஓடத்துல ஏறும், ஓடத்து ஒரு நாள் வண்டியில ஏறும். சரியா வாது அது
0: இல்ல, எல்லா பழமொழியும் சரி, இது ஒரு நல்ல பழமொழி. நீங்க சொல்ற பழமொழி
7: நடந்திருக்கு, ஓடம் ஒரு நாள் வண்டி ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்துல ஏறும்.
0: அந்த அச்சொட்டா பொருந்து,
7: இதுதான் பெரிய பழமொழி. சந்தோஷமா சார்,
0: நன்றி, நன்றி ராஜா. இப்படி போகுது அமெரிக்கா அரசியல். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன், நான் பாலா கதைக்கிறேன்.
0: பாலா வணக்கம், வாருங்கோ, எப்படி இருக்கீங்க?
8: நான் சும்மா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் பாலா. என்ன பாடல்?
8: எனக்கு வசந்தி படத்திலிருந்து சந்தோஷம் காணாத நாள் ஆள் உண்டான பாட்டு, ஜெயசாசும் சித்ராவான ரெண்டு வருஷம் இருக்கு, ஏதாவது ஒன்று போடும்.
0: சந்தோஷம் காணாத ஆள் உண்டா,
8: ஆள் உண்டா வசந்தி படத்துல. மற்றது என்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், ஒரு ரிக்வெஸ்டா, நீங்க அந்த தெரிந்து தெரியாத அறிந்து முறையாதீங்களோ அதுல புக்கி தான் பிரசிடண்ட பத்தி இருக்க
0: டீட்டெயில்ஸா கதைக்கலாம்.
8: இப்ராஹிம் தாரே என்ற லீடர்
0: தங்க ஏற்றுமதிக்கு புகழ் பெற்ற ஒரு நாடு. நான் கதைக்கிறேன், நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம், யார் பேசுறீங்க என்று சொன்னா சுகம்.
9: சந்திரன் பேசுறேன்.
0: சந்திரன் சொல்லுங்கள். வணக்கம்.
9: உங்களோட நிகழ்ச்சி அரவசெல்லாம் கேட்டுனா அதுல கணக்கு தெரியல, பழமொழி சொல்லி கொண்டு போறாங்க, நான் பாக்குறேன் அதோட கனெக்ட் பண்ணி சொல்றேன், அதான் சரியா இருக்க தெரியாது. முற்பகல் செய்யல் பிற்பகல் விளையாடும்,
0: சரியா தான் பொருந்தது. உங்களுக்கு அடியும் தெரியாது நுனியும் தெரியாது, ஆனா சரியா ஒரு பழமொழியை குத்து மதிப்புல சொல்லி இருக்கீர்கள். என்ன பாடல் சந்திரன்?
9: பாடி அழைத்தேன் உன்னை தேடும் நெஞ்சம்,
0: பாடி அழைத்தேன். நன்றி பாடல் ஒலிக்கும், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல நலம், நீங்கள எப்படி?
10: நான் நலமா உச்சாரமா உங்களை நீச்சல் கட்டி சந்தோஷமா இருக்கேன் சார். அன்னைக்கு உங்களை ஒரு பாடல்
0: அதான் சொல்லுங்க ஐயாண்ட பியூட்டி. நன்றி
10: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா வணக்கம், பாருங்கோ.
11: எனக்கு வந்து தலைவா படத்துல இருந்து யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது,
0: யார் இந்த சாலையோரம். இன்னும் இந்த கேள்விக்கு நீங்க விட காணலையா?
11: இன்னும் காணல. ஒவ்வொரு சமரில இந்த பாட்டு அடிக்கடி கேட்குது. இந்த சமரில கேட்கல, இப்ப சமர முடிய
0: போய் இல்லையா?
11: போன முறை நிறைய கேட்டேன். இப்ப பூக்கள் எல்லாம் இப்பதான் நல்லா மருந்து இருக்குது பாருங்க. இந்த முறை கவலையா இருக்கு.
0: இன்றைக்கு ஒரு விட கண்டுபிடிங்க இந்த பாடலை கேட்டு.
11: அதுதான்
0: சார்
11: பழமொழி, பழமொழி அடிநாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கில் அமுதமும்.
0: ஓ, அடிநாக்கில் நஞ்சு நுனிநாக்கில் அமுதம்.
11: அமுதமும் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது வாசன்? அதே மாதிரி
0: சரி
11: ஒரு இதில் சொல்லுங்க ஒரு நிகழ்ச்சியில்.
0: நன்றி நன்றி சாரா.
11: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம், காசிநாதன் கழிக்கிறேன் வாசன்.
0: காசிநாதன் சொல்லுங்கள்.
12: எனக்கு இன்றைக்கு கெனவே கிளையாதே படத்துல இருந்து பூசு மஞ்சள் அந்த பாட்டு.
0: கெனவே கிளையாதே பூசு மஞ்சள் என்ன?
12: ரெண்டு பேரும் பாடி இருக்கு, ஆம்பளையும் பாடி இருக்கு, பொம்பளையும் பாடி. இதன் தான் ஒன்று போட்டாச்சு.
0: நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: மூர்த்தி ஆய்க்கிற மிஷால இந்த எப்படி இருக்கீங்க?
0: நலம் மூர்த்தி, நன்றி. நீங்கள் நலமா?
13: நலம். இன்னைக்கு இப்ப ராமராயன் மூர்த்தி அந்த கரையாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயிலே தேன்குயிலே அந்த பாட்டுக்கு.
0: மாங்குயிலே தேன்குயிலே. நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மிக்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க வாழை வணக்கம் வாசன். கண்ணன் கேக்குறன்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன் சொல்லுங்கள்.
14: பழமொழி வச்சிருந்தா மறந்து போனும் பரவாயில்ல. பாட்டு இந்த பாட்டு கேட்போம் என்ன? டெலிபோன் மணி போல்.
0: டெலிபோன் மணி போல். நன்றி கண்ணன் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
14: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: கம்யூனிகேஷன் எவ்வளவு பிரச்சனையாக மாறுதுன்னு பாருங்க. நாங்கள் கேட்ட கேள்வி என்னவோ கடந்த பல மொழியில் வந்து நின்றார்கள் நீர்கள் அத்தனை பேரும். பரவாயில்லை, நிகழ்ச்சியில் இப்பொழுது சரியாக 5:58 நேர்களது விருப்ப பாடல்கள் செய்தி அறிக்கையின் பின்னர் ஒளிபரப்பாகும். செய்தி அறிக்கை 6 செய்தி அறிக்கையின் தொடர்ந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தரும் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம்.
15: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
16: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
17: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
18: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: Keep listening to CMR Tamil HD.
1: மணித்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள அனோஜனின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ள இலங்கை குழு மேன்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையக மக்களின் 200 ஆண்டு நிறைவையொட்டி இந்திய அரசாங்கம் மலையக சமூகத்தின் மேம்பாட்டு திட்டங்களுக்காக வழங்கியுள்ள 2.5 பில்லியன் நிதியை மலையக கல்வி அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டங்களுக்காக உபயோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தின் உள்ளடக்கமானது இதனை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுடன் ஒப்பிடும் பொழுது பாரிய வேறுபாடுகளை கொண்டிருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான ஷிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதத்தலைவர்களின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கோரியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தற்போதைய அரசு விவசாயிகளை பாதுகாக்க தவறிவிட்டு வெற்றுப்போய் அரசியலில் ஈடுபட்டு வருவதாக கடுமையாக சாடியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாருக்கு உயர் பாதுகாப்பு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. SIR விவகாரத்தில் பதவி விலக கோரி போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் உள்துறையினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தி வரும் இஸ்ரோ இதற்காக வீரர்களை தயார்படுத்தும் வகையில் பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி மையத்தில் மனித விண்வெளி அமைப்பை வடிவமைத்து நிறுவுவதற்கான விலைமனுக்கோரலை வெளியிட்டிருக்கின்றது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக பேரணி செல்ல முற்பட்ட நிலையில் ராகுல்காந்தி உட்பட்ட இந்திய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைய தினத்தை இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு தினமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஒட்டோவா நகரம் நகரின் மையப்பகுதியில் உள்ள சில நடைபாதைகளில் இருந்து அங்கீகரிக்கப்படாத விளம்பரங்களை ஊழியர்கள் அகற்றுவார்கள் என்று தெரிவித்துள்ளது. நேற்று டொரண்டோவில் உள்ள கிறிஸ்தவ மையத்திற்கு வெளியே பல இஸ்ரேலிய கொடிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவம் தற்பொழுது வெறுப்புணர்வு சார்ந்த செயலாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. முன்கூட்டியே கருணைக்கொலைக்கான கோரிக்கைகளை அனுமதிக்கும் ஒட்டோவாவின் திட்டம் குறித்து ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரச குழுவுக்கு ஆதரவாக மினசோட்டா வணிக வளாகத்தில் பெரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 18 வயது இளைஞரிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வாங்கிய பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தான் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அமெரிக்கா முந்தைய வெற்றியாளர்கள் யாரையும் விட அதிகமாக செயல்பட்டிருப்பதாகவும் கூறி நோபல் அமைதி பரிசுக்கான தனது கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலுப்படுத்தியிருக்கின்றார். சீன செய்தி தொடர்பாளர் ஒருவர் பிரதமர் சானே டகாச்சியை அவரது பெயரை மட்டும் குறிப்பிட்டு அழைத்ததை தொடர்ந்து முறையான மரியாதையை காட்டுங்கள் என்று ஜப்பான் சீனாவிடம் தெரிவித்துள்ளது. ஏதென்ஸ் நகரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆற்றிய உரையில் மேற்கத்திய உலகம் ஒரு தீர்க்கமான திருப்புமுனையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஐரோப்பா தனது நீண்ட உறக்கத்திலிருந்து விடுபட்டு கூடுதல் ராணுவ மற்றும் பொருளாதார வலிமையை கைக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

இந்தியாவுக்கும் பெரும் அரசியல் அதிர்ச்சியை ஏற்படுத்திய லால் பகதூர் சாஸ்திரியை தொடர்ந்து மீண்டும் குல்சார்லால் நந்தா தற்காலிக பிரதமராக இந்தியாவில் பதவியேற்றார். அடுத்த பிரதமர் யார் என்ற போட்டியில் மூத்த தலைவர் மொரார்ஜி தேசாயை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி தேர்தல் மூலம் இந்திரா காந்தி ஜனவரி 19, 1966 இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை கடந்த வாரம் பார்த்திருந்தோம். பொதுவாகவே இவ்வாறான வேளைகளில் கட்சிகளில் பல முரண்பாடுகள் தோன்றுவது வழமை. கட்சியின் மூத்த தலைவர் கே காமராஜ் தலைமையிலான சிண்டிகேட் குழு இந்திரா காந்தியை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்று நம்பியே அவரை பிரதமராக மாற்றுகிறார்கள். இந்திரா காந்தியை ஆரம்பத்தில் எதிர்க்கட்சிகள் ஊமை பொம்மை என்று விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர் படிப்படியாக தனித்து முடிவெடுக்க தொடங்கி ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாக தன்னை காட்டிக் கொள்கின்றார். 1967 வரவிருந்த பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி மற்றும் இடதுசாரிகளுடன் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை 1966 கூட்டமைக்க தொடங்கியது இந்திரா காங்கிரஸ், இந்திய காங்கிரஸ். 1966 ஜூன் 19 அன்று பால் தாக்கரே என்பவரால் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி என்பது தொடங்கப்பட்ட செய்தியையும் நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். சீக்கியர்களின் தனி மாநில கோரிக்கை பஞ்சாபி சுபா இயக்கம் என்பதை அந்த இயக்கம் ஏற்று 1966 பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டு சீக்கியர்கள் பெரும்பான்மையாக கொண்ட பஞ்சாப் இந்தி பேசுபவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஹரியானா என்ற இரு மாநிலங்களாக உருவாக்கப்படுகிறது. சண்டிகர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் மார்ச் 66 அசாமின் பிசோ மலைப்பகுதியில் தற்போதைய மிசோரம் வால்டொங்கா என்ற தலைமையிலான மிசோ தேசிய முன்னணி இந்தியாவின் ஆளுகைக்கு எதிராக ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஒரு பாரிய சம்பவம் இடம்பெற்றது. நிலைமையை கட்டுப்படுத்த இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்திய விமானப்படை தனது சொந்த நாட்டு பகுதிக்குள் குண்டு வீசி ஐசால் நகர் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. நவம்பர் 7, 1966 டெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்திய சாமியர்கள் மற்றும் அமைப்புகள் இணைந்து நாடு தழுவிய பசுவதை தடை சட்டம் கோரிய ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்திய சம்பவமும் இந்த வேளையிலே நடைபெற்றது. இந்த வேளையில் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த குல்சாரிலால் நந்தா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த போராட்டத்தின் போது வன்முறைகள் தோன்றின. வன்முறை காரணமாக துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. துப்பாக்கிச்சூட்டால் பலர் உயிரிழந்தார்கள். இதன் காரணமாகவே குல்சாரிலால் நந்தா இருமுறை தற்காலிக பிரதமராக இருந்தவர் இப்போது மத்திய உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்தபோது தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 1966 ஜனவரி 24 இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை எனப்படும் ஹோமி ஜஹாங்கீர் பாபா பயணித்த ஏர் இந்திய விமானம் அல்ஸ்மலை பகுதியில் எங்கே இருக்கிற அல்ஸ்மலை ஐரோப்பாவில் இத்தாலிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அல்ஸ்மலை பகுதியில் விபத்துக்குள்ளாகி அவர் காலமாகின்றார். அதேவேளை ஜனவரி 1966 10ஆம் தேதி சோவியத் ஒன்றியத்தின் மத்தியஸ்தில் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பாகிஸ்தான் அயூப் கானும் தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சம்பவம் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போருக்கு முன்பிருந்த எல்லைக்கோட்டில் தாங்கள் இராணுவத்தை திரும்பப் பெற சம்மதித்தன. இந்த போராட்ட சமரசம் சோவியத் ஒன்றியத்தை தெற்காசிய அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக பின்னர் மாற்றுவதற்கு வழிவகுத்ததாக சொல்வார்கள். அந்த வேளையில் கடுமையான உணவு தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவியதால் அமெரிக்காவின் உதவிகளை பெற மார்ச் 66 இந்திரா காந்தி அமெரிக்கா சென்று அமெரிக்காவிலிருந்த லிண்டன் பி ஜான்சனை சந்திக்கின்றார். அமெரிக்காவிடமிருந்து உணவு தானிய உதவிகள் புறப்பட்டாலும் வியட்நாம் போரில் அமெரிக்காவின் நடவடிக்கையை இந்திரா காந்தி விமர்சித்ததால் இருநாட்டு உறவில் ஒரு தொய்வு ஏற்பட்டது தவிர்க்க முடியாததாக இருந்தது. இந்திரா காந்தி 1966 அக்டோபரில் நேபாளத்துக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அந்த நாட்டிற்கு மிகப்பாரிய அளவிலான பொருளாதார உதவிகளை அறிவித்து உறவை மேம்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்ட

தகவல்களை நாங்கள் பார்த்திருந்தோம் நேர்களே. இந்த வகையில் இந்திரா காந்தியின் தலைமையில் இந்தியா அவர் மூன்றாவது பிரதமராக நேரு, ஜவஹர்லால் நேரு, பின்னர் லால் பகதூர் சாஸ்திரி, அடுத்து இந்திரா காந்தி என்று மூன்றாவது பிரதமராக இந்தியாவை வழிநடத்துகின்ற மிகப்பாரிய பொறுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார். பல போர்களை இந்தியா சந்தித்திருந்தது. குறிப்பாக 62 இடம்பெற்ற யுத்தம், 62 இடம்பெற்ற சீன இந்திய போர், 65 இடம்பெற்ற பாகிஸ்தான் இந்திய போர் என்று பல்வேறு யுத்தங்களை இந்தியா கண்டிருந்தது. அதன் காரணமாக கடுமையான வறட்சி, உணவு பற்றாக்குறை, நேரு சாஸ்திரி போன்ற பெருந்தலைவர்களின் மறைவு ஆகியவை மிகப்பெரிய அளவு பாதிப்பை அந்த நாட்டில் ஏற்படுத்தி இருந்தாலும், இந்த நாட்டில் இடம்பெற்ற 4வது பொது தேர்தல் அரசியலில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின என்றால் அது மிகையல்ல. 1967 பிப்ரவரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் சுதந்திரத்திற்கு பிறகு அதுவரை நீடித்து வந்த காங்கிரசின் ஒற்றையாதிக்க சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தேர்தலாக மாறியிருந்தது. 1967 இந்திய பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 520 இடங்களில் 283 இடங்களை மட்டும் பெற்று மிக குறைந்த பெரும்பான்மையுடன் மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நிர்பந்தம் என்றால் எதை சொல்கின்றேன் என்றால், மிக குறைந்த ஆசனங்களுடன் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் குறைந்த பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்திரா காந்திக்கு ஏற்படுகின்றது. இந்திரா காந்தி மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கின்றார். உத்தேசமாக 9 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தனது ஆட்சியை இழக்க நேரிடுகின்றது, பெரும்பான்மை பெற தவறுகின்றது. உத்தரப்பிரதேசம் அதுவும் சாதாரணமான மாநிலங்களில் நேர்களே, இந்தியாவின் மிக கூடுதலான குடித்தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம், அதேபோல் மிக பாரிய சனத்தொகை கொண்ட மாநிலங்களில் ஒன்றான பீகார், மேற்கு வங்காளம், பஞ்சாப், ஒரிசா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரசுக்கு எதிரான மாற்று முன்னணிகள் உருவாக தொடங்குகின்றன. இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய அடி என்று அந்த வேளையிலே விமர்சனங்கள் வெளியே வந்தன. 1967 மேயில் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் ஜஹீர் உசேன் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெறுகின்றார் ஜாகீர் உசேன். அதேபோல் தேர்தலில் ஏற்பட்ட சரிவு இந்திரா காந்தியின் பிடியை பலவீனப்படுத்த முயன்றது. கே காமராஜ் தலைமையிலான சிண்டிகேட் மூத்த தலைவர்கள் குழுவுக்கும் இந்திரா காந்திக்கும் இடையில் ஒரு அதிகார போட்டி தீவிரமடையவதற்கு இது காரணமாக அமைகிறது. மொராஜி தேசாய் துணை பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் நியமிக்கப்படுகின்றார். 67 மெத்ராஸ் மாநிலம் என்ற சட்டமன்ற தேர்தலில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை தோற்கடித்து 134 இடங்களுடன் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கின்றது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான கே காமராஜ் இந்த தேர்தலில் தனது சொந்த தொகுதியில் தோற்று வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சகாப்தம் முடிவுக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக பிரிவினைவாத கொள்கையை முழுமையாக கைவிட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள் தன்னை ஆழமாக நிலைநிறுத்தி கொள்வதற்கு அந்த தேர்தல் 67 தமிழக தேர்தல் வித்திடுகிறது. 67 பாருங்கள், இந்திய தேர்தலும் இடம்பெறுகிறது, தமிழகத்திலும் தேர்தல் இடம்பெறுகின்றது. இந்த 2 தேர்தல்களும் இந்திய காங்கிரஸ் பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. வலதுசாரி கொள்கையுடைய சுதந்திரா கட்சி மற்றும் பாரதிய ஜனதா சங்கம் ஆகியவை நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிகளாக உருவெடுக்க தொடங்குகின்றன. இந்த காலத்தில்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயநலத்திற்காக தொடர்ந்து கட்சிகளை மாறும் கூட்டாட்சி தாவல் என்ற கலாச்சாரம் வட மாநிலங்களில் குறிப்பாக ஹரியானாவில் விஸ்வரூபம் எடுக்கின்றது. இது பல மாநில அரசுகளின் வீழ்ச்சிக்கு பின்னாளில் வழிவகுக்க காரணமாக அமைகின்றது. அதேவேளை 1967 மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்லஸ்பாரி என்ற கிராமத்தில் நிலப்பிரபுகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய விவசாய கிளர்ச்சி ஒன்று வெடிக்கின்றது. இதுவே இந்தியாவில் நக்சலைட் இயக்கம் என்ற இயக்கம் பிற்காலத்தில் தோன்றி அல்லது மாவோயிஸ்ட் தீவிரவாதம் என்பது தோன்றுவதற்கு காரணமாக அமைவதாக சொன்னார்கள். இது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கமாக பின்னாளில் பரிணாமம் பெறுகின்றது. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற இந்தி பேசாத மாநிலங்களில் அச்சத்தை போக்க 67 நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்படுகின்றது. இதன் மூலம் ஆங்கிலம் கால வரம்பின்றி கூடுதல் அலுவலக மொழியாக நீடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு ஏற்படுகின்றது. முந்தைய ஆண்டு செய்யப்பட்ட பல்வேறு விதமான பொருளாதார சீர்திருத்தங்கள், பசுமை புரட்சிகள் என்று பல பொருளாதார மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது பசுமை புரட்சி இந்திய அளவில் கோதுமை உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை அல்லது எழுச்சியை ஏற்படுத்தி
தஞ்சத்திற்கு விடை கொடுக்க ஆரம்பித்தது என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல நேர்களே, இந்த காலப்பகுதியில்தான் அப்போதைய இந்திய பாதுகாப்பு பகுதியான சிக்கிம் எல்லையில் உள்ள நாதுளா என்பது அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு கணவாய் மற்றும் சோலா கணவாய்களில் இந்திய இராணுவத்திற்கும் சீன மக்கள் விடுதலை இராணுவத்திற்கும் இடையில் கடுமையான ஆயுதம் ஏந்திய போர் மீண்டும் வெடித்தது. அது நாதுளா போர் என்று சொல்லப்படும். 1967 1962 போரை போலன்று இந்த முறை இந்திய இராணுவம் சீன தாக்குதலை மிக கடுமையாக முறியடித்து தீர்க்கமான வெற்றியை பெற்றது. இப்போரில் 300 மேற்பட்ட சீன வீரர்கள் கொல்லப்படுகின்றார்கள். 62 தோல்வியடைந்த அவமானத்தை துடைத்தெறிந்து இந்திய இராணுவத்தின் உலகளாவிய மதிப்பை 1967 நாதுளா போர் மிகப்பெரிய ஒரு கம்பீரத்தை இந்தியாவுக்கு கொடுத்தது என்று சொல்வார்கள். 67 ஸ்ரேலுக்கு அரபு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்ற 6 போரில் 6-day war இந்தியா தனது பாரம்பரிய அணிசேரா கொள்கையின்படி அரபு நாடுகளுடனான நட்பு காரணமாகவும் எகிப்திற்கு நாசர் தலைமைக்கு தனது முழுமையான தூதரக ஆதரவை வழங்கி வந்தது. வியட்நாம் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு தாக்குதல்களை இந்திரா காந்தி தொடர்ந்து பகிரங்கமாக விமர்சித்து வருகிறார். இது அமெரிக்க அதிபர் லிண்டன் ஜான்சனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. இருநாட்டு உறவுகளிலும் விரிசல்கள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. நேரம் இப்பொழுது 6:17. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுமை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 dollars சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கடும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரவிது நேர்களை. இந்த வேளையில் 65களில் லால் பகதூர் சாஸ்திரி அரசாங்கம் இந்தி திணிப்பு போராட்டத்தை மிக கடுமையாக நாடாளாவிய ரீதியில் அமுல்படுத்தி வருகின்ற வேளை. அந்த வேளையில் தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரும் சூடுபிடித்திருந்தது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது பல்வேறு விதமான பாரிய அளவிலான ஒரு சவால்களை பக்தவச்சலம் அரசு எதிர்கொள்ள நேரிட்டது. அப்போதைய காங்கிரஸ் முதலமைச்சர் எம் பக்தவச்சலம் இந்தி திணிப்பை எதிர்த்து மக்கள் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களை மிக கடுமையாக அடக்கி ஒடுக்க தொடங்கினார். இதனால் ஒரு துக்க நாள் பிரகடனத்தை திராவிட முன்னேற்ற கழகம் 1965 ஜனவரி 26 கொண்டு வந்தது என்று சொன்னோம். ஏன் ஜனவரி 26 என்றால் அது இந்திய குடியரசு தினம். தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்ட செய்தியையும், அண்ணாதுரை, கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, மத்திய மாநில காங்கிரஸ் முரண்பாடும் அந்த காலத்தில் விரிவு பெற தொடங்கியது. பெரியாரின் திராவிடர் கழகம் இந்தி திணிப்பை எதிர்த்த போதிலும் காமராஜர் மீது இருந்த ஆதரவு மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மீதான அரசியல் முரண்பாடு காரணமாக மாணவர்கள் போராட்டங்களை ஆதரிக்கவில்லை, எதிர்த்து நின்றார்கள். ராஜாஜியின் சுதந்திர கட்சி மற்றும் இடதுசாரிகள் இந்த திணிப்பை கண்டித்து மாணவர்களின் போராட்ட உணர்வுக்கு மறைமுக ஆதரவை வழங்கி வந்த காலம் அது. இந்த வகையான கடும் மாணவர் எழுச்சி போராட்டத்தின் போது இராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் 70 மேற்பட்டோர் உயிரிழந்த செய்திகளும் பரவத் தொடங்கின. அதைவிட தமிழகத்தில் நாடுதளவிய உணவு பஞ்சம், அரிசி தட்டுப்பாடு சாமானிய மக்களை வறுமையில் வாட்டுகிறது. மக்களின் தீவிர போராட்டத்தை கண்டு அஞ்சி பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மத்திய அரசு இந்தி திணிக்காது, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் என்ற நேருவின் உறுதிமொழியை வானொலி மூலம் மக்களுக்கு உறுதியளிக்கின்றார். இந்த வேளையில் தான் தொடர்ச்சியாக வரப்போகின்ற தேர்தலுக்காக பல்வேறு வியூகங்களை வகுக்கின்ற திட்டங்களில் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் மும்மரம் காட்ட தொடங்கின. காங்கிரஸ் எதிர்ப்பலை மக்கள் மத்தியில் புயலாக மாறிய ஒரு நிசப்தான புரட்சி ஆண்டாக அந்த ஆண்டு மாறுகின்றது. 65 மொழிப்போர் ஏற்படுத்தி ஆழமான வடுக்கல் மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு நடுவே அந்த பல்வேறு விதமான மாற்றங்களை நோக்கி தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருந்தது. எம் பக்தவச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் இறுதி ஆண்டுகள் நோக்கி அந்த ஆட்சி நகர்ந்து கொண்டிருந்தது. 65 போராட்டங்களை ஒடுக்கிய விதம், உணவு பற்றாக்குறை ஆகியவற்றால் அரசு பெரும் நெருக்கடியில் இருந்த காலம் அது. 1966 ஜனவரியில் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி திடீரென மறைந்தது தமிழகத்திலும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, தமிழக அரசியலிலும் பாரிய அதிர்வேளைகளை கொண்டு வந்தது. அதன்பின் இந்திரா காந்தி பிரதமரான போது இந்திய தேசிய அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான கே காமராஜ் டெல்லியில் புதிய பிரதமர்களை உருவாக்குவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தபோது தமிழக அரசியலில் அவர் நேரடியாக கவனம் செலுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கியம் ஏற்படுகிறது. 66 ஆண்டு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு தேர்தலுக்காக மிக வலிமையானதொரு காங்கிரஸ் எதிர்ப்பு முற்போக்கு கூட்டணி அமைப்பதில் கவனம் செலுத்துகிறது. ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி சுதந்திர கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காயிதே மில்லத்தின் முஸ்லீம் லீக், மா போ சிவஞானத்தின் தமிழரசுக் கழகம் மற்றும் ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி ஆகியவை அதைத்தான் இப்போது சீமான் நடத்தி வருகின்றார். ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கூட்டணியை அண்ணாத்துறை வெற்றிகரமாக அந்த வேளையில் உருவாக்குகிறார். 66 வெளியான எம்ஜி ராமச்சந்திரனின் அன்பேவா, நான் ஆணையிட்டால், முகராசி, பெற்றால் தான் பிள்ளையா போன்ற திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் மூலமாக காங்கிரஸ் அரசின் தோல்விகளை திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. தமிழக காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய கட்சிகளாலும் தனிமைப்படுத்தப்படுகிறது. பணபலமும் நிலச்சுவாந்தர்களின் ஆதரவும் அரசிடம் இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்களின் உத்வேகமும் மக்களின் நன்மதிப்பும் காங்கிரஸை விட்டு விலகி இருந்தது என்று சொல்லலாம். பெரியார் இப்போதும் காமராஜரை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்த ராஜாஜி சுதந்திர கட்சி கூட்டணியை பெரியார் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். இதன் காரணமாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரியாருக்கும் இடையில் நிலவிய போதிலும் 66 ஆண்டில் தமிழக மக்கள் காங்கிரசுக்கு எதிராக முற்றிலும் அணி திரண்டு நின்றதற்கு பல்வேறு விதமான காங்கிரசின் செயற்பாடுகள் காரணமாக அமைந்தன. அந்த வகையில் அவ்வாறான செயற்பாடுகளில் மிக முக்கியமாக மொழிப்போர் குறிப்பிடப்படும். மொழிப்போரில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு எதிராக அடிதடி துப்பாக்கிச்சூடு போன்றவற்றை நடத்தியமை, கடுமையான அரிசி பஞ்சம் மற்றும் ரேசன் கொடுமைகள் போன்றவற்றின் காரணமாகவும் மாணவர்கள் தீவிரமாக அரசியலில் பங்கேற்று பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டமை காரணமாகவும் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மெல்ல மெல்ல தனது ஆதிக்கத்தை மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி இருந்தது என்று சொல்லலாம். அந்த வேளையில்தான் தமிழக தேர்தல் பலரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்திருந்த தமிழக தேர்தலும் வந்து சேருகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: கனடாவின் முதல் ஹெச்டி, இது தமிழ் ஹெச்டி.
2: பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 Tamil HD, Canada-வுடன் முதல் 24 hours Tamil HD radio. Enjoy.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரமே.

1967 தமிழக அரசியல் மற்றும் மக்களின் நிலைப்பாட்டில் மிகப்பாரிய திருப்பு முனையாக அமைந்த காலம். நவீன தமிழக வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு சகாப்தத்தை மாற்றியமைத்த வரலாற்று பக்கங்கள் இந்த ஆண்டில் புரட்டப்பட்டிருந்தன. இந்தியாவில் அதுவரை வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து 1967 வரை எந்த ஒரு சக்தியாலும் வீழ்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக காங்கிரஸ் உருவெடுத்திருந்தது. அதை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக முழு பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றிய ஒரு திருப்பு முனை ஆண்டு 1967 என்றால் அது மிக இல்ல நேர்களே. பொதுவாக 67, 77, 87 இந்த ஆண்டுகள் தமிழக வரலாற்றில் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆண்டுகள் என்று சொல்லலாம். February 1967 மெட்ராஸ் மாநிலத்தின் 4வது சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறுகிறது. 234 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து 137 இடங்களை வெல்கிறது. கூட்டணியுடன் 179 இடங்கள் பெரும்பான்மை பெறுகின்றது. 1967 தமிழ்நாட்டில் நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் சி என் அண்ணாதுரை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகளை சிதறவிடாமல் தடுக்க அண்ணாதுரை ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கினார் என்று பார்த்தோம். இதில் சி ராஜகோபாலாச்சாரியாரின் ராஜாஜி சுதந்திர கட்சி, அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காயிதே மில்லத் முஸ்லீம் லீக், மாப்போசியின் தமிழக கழகம், தமிழரசுக் கழகம், ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி மற்றும் பிரஜா சோசலிஸ்ட் கட்சி ஆகியவை இடம்பெற்றிருந்தன. இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையை பெற்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தனது கால்களை வலுவாக பதித்துக் கொண்டது. இந்த வேளையில் தான் தேர்தல் நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு 1967 ஜனவரி 12 நடிகர் எம் ஆர் ராதாவால் எம் ஜி ராமச்சந்திரன் கழுத்தில் சுடப்பட்டு கழுத்தில் கட்டுடன் மருத்துவமனையில் இருந்தார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த படங்கள் மாநிலம் முழுவதும் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டன. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அனுதாப அலையை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு வித்திட்டது என்று அந்த வேளையில் பரவலாக பேசப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த கே காமராஜ் தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் தலைவரான 28 இளைஞர் பி ஸ்ரீனிவாசனிடம் தோல்வியடைகின்றார். முதலமைச்சர் எம் பக்தவச்சலம் உட்பட பெரும்பாலான காங்கிரஸ் அமைச்சர்கள் இத்தேர்தலில் தோற்று போகின்றார்கள். காங்கிரஸ் கட்சி வெறும் 51 இடங்களை மட்டுமே பெற்று ஆட்சியை இழக்க நேரிடுகிறது. 1967 தமிழக மக்கள் காங்கிரஸை முற்றிலுமாக நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றி அழகு பார்த்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்படும். 1, அரிசி பஞ்சமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதிகளும். 64 நீடித்து வந்த கடுமையான உணவு பற்றாக்குறையால் மக்கள் கோபத்தில் இருந்தார்கள். இதனை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம், 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்தது. இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் அள்ளி செல்வதற்கு காரணமாக அமைந்தது. அதேபோல் 65 காங்கிரஸ் அரசு மாணவர் போராட்டங்களை ஒடுக்க நடத்திய துப்பாக்கிச் சூடுகளையும் அடக்குமுறைகளையும் மக்கள் மறக்கவில்லை. கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்க தொடங்கினார்கள். எம்ஜிஆரின் அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு, அண்ணாதுரையின் எளிய அடுக்குமொழி பேச்சுக்கள், கருணாநிதியின் கூர்மையான வசனங்கள் ஆகிய சாமானிய மக்களின் காங்கிரஸ் எதிர்ப்பு மனநிலையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியிருந்தது. இதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வெற்றியை பெற்றுக்கொள்கின்றது. இந்த ஆண்டிற்கு பிறகு இன்று வரை 2026 வரை என்றால் ஏறத்தாழ 60 தமிழ்நாட்டின் தேசிய கட்சிகளால் அல்லது காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கவே முடியவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டை உருவாக்கிய கட்சி என்ற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது. 1967 தமிழக கட்சியொன்று ஆட்சியை அமைத்து இன்று வரை காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு இட்டு சென்ற மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஆகிய திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செய்யும் சூழலுக்கு இந்த ஆண்டு அடித்தளமிடப்படுகின்றது. அண்ணாதுரை முதலமைச்சரான பிறகு மெட்ராஸ் மாநிலம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்றார்கள். சட்டமன்றத்தில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என்ற பெயருடன் மிளிரத் ஆரம்பிக்கின்றது. அது வெண்பா விருப்பப்பாடு.

அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 6:51 நேர்கள் CMR தமிழ்ச்சியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

இவர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் 1975 சீமாவோ கூட்டு அரசாங்கத்தின் மெல்ல மெல்ல உடைவுகள் ஆரம்பமாகின்றன. 70 அசுர பலத்துடன் அமைக்கப்பட்ட ஐக்கிய முன்னணி, சோசலிச கூட்டணி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கொள்கை முரண்பாடுகள் மற்றும் அதிகார போட்டிகள் காரணமாக உத்தியோகபூர்வமாக உடைந்து சிதறுகிறது. நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடி, உணவு தட்டுப்பாடு, பணவீக்கம் காரணமாக அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு சரிய தொடங்குகிறது. இந்த சூழலில்தான் ஸ்ரீமாவோவின் சுதந்திர கட்சிக்குள்ளேயே இருந்த வலதுசாரி சக்திகளும் அவரது உறவினர் பீலிக்ஸ் டயஸ் பண்டார் நாயக்கா மற்றும் மகன் அனுர பண்டார் நாயக்கா மற்றும் லங்கா சமசமாய கட்சியின் தீவிர மார்க்சிய தலைவர்களும் பொருளாதார கொள்கைகளில் தொடர்ந்து மோதிக்கொள்கின்றார்கள். வெளிநாட்டினருக்கு சொந்தமான தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களை அரசுடைமையாக்கும் சட்டமூலத்தை கொண்டு வருவதில் இரு தரப்புக்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகள் ஏற்படுகிறது. நிதியமைச்சராக இருந்த LSSP தலைவர் டாக்டர் எம் பெரேரா ஸ்ரீமாவின் குடும்ப ஆதிக்க போக்கு மற்றும் பொருளாதார கொள்கைகளை பகிரங்கமாக விமர்சிக்க தொடங்கினார். இந்த பகிரங்க மோதல்களின் விளைவாக 75 செப்டம்பர் 2 பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா, டாக்டர் என் எம் பெரேரா உள்ளிட்ட LSSP அமைச்சர்கள் தங்களது பதவிகளில் இருந்து ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் பதவிகளில் இருந்து அதிகாரியாக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவால் டாக்டர் என் எம் பெரேரா நீக்கப்படுகின்றார். அரசாங்கத்திலிருந்து LSSP வெளியேறுகிறது. இதன் மூலம் இலங்கையின் மிக நீண்ட இடதுசாரி கூட்டணி முறிவடைகிறது. நாடாளுமன்றத்தில் ஸ்ரீமாவோவின் அரசாங்கம் பலவீனமடைகிறது. தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவை இழக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் மொழி புறக்கணிக்கப்பட்டவை, 74 தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு வன்முறைகள் மற்றும் கல்வி தரப்படுத்தல் கொள்கை ஆகியவற்றால் விரக்தி அடைந்த தமிழ் அரசியல் கட்சிகள் மிதவாத அரசியலில் இருந்து தீவிர அரசியல் பாதைக்கு தம்மை மாற்றுகின்ற வரலாற்று நிகழ்வும் இடம்பெற தொடங்குகிறது. தந்தை செல்வநாயகன் தலைமையிலான தமிழர் கூட்டணி தங்களை தமிழர் விடுதலை கூட்டணி என்று பேர் மாற்றம் செய்து 1976 மே 14 யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் தங்கள் முதலாவது தேசிய மாநாட்டை கூட்டுகிறார்கள். இந்த மாநாட்டில் தந்தை செல்வநாயகன் தலைமையில் இலங்கையின் தமிழரசியல் வரலாற்றையை மாற்றியமைத்த வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது. இலங்கையில் தமிழ் மக்களின் சுதந்திரம், இறையாண்மை, தனித்துவம் ஆகியவற்றை மீட்டெடுத்ததற்காக தன்னாட்சி அதிகாரம் கொண்ட தமிழீழம் என்ற சுதந்திர அரசை கட்டியெழுப்புவதை தமிழ் தேசத்தின் இறுதி இலக்கென இந்த தீர்மானம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. இந்த தீர்மானம் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் அரசியல் உத்வேகத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். இதே காலப்பகுதியில் 1976 மே 5 வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பவரால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக தோற்றுவிக்கப்படுகிறது. மிதவாத அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற போராட்டங்களை நடத்திய வேளையில் தமிழ் இளைஞர்கள் ஆயுத போராட்ட பாதையை தேர்ந்தெடுத்த காலம் இந்த காலம் என்று சொன்னால் அது மிகையல்ல நேர்களே. மற்றும் 76 இந்த இரு திருப்பங்கள் 77 நடைபெறவிருந்த பொது தேர்தலுக்கான அடித்தளத்தை முழுமையாக மாற்றியமைத்தன. தென்னிலங்கையில் இடதுசாரிகளின் பிளவு JR ஜெயவர்த்தனவின் UNP கட்சிக்கு சாதகமாக அமைகிறது. வடக்கில் வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களை ஒற்றை கொடியின் கீழ் கொண்டு வருகின்றது. அந்த வேளையில் தான் 1970களின் இறுதி பகுதிக்கு நாங்கள் இலங்கை அரசியல் மிகப்பெரிய மாற்றங்களுடன் நகரத் தொடங்குகின்றது. அந்த நகர்வு இலங்கை அரசியலில் பல்வேறு விதமான புதிய பாதைகளை அல்லது புதிய திருப்பங்களை கொண்டு வந்த காலம் என்று சொல்லலாம். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் பெற்றியை பெறுகின்றது. தமிழர் விடுதலை கூட்டணி பிரதான எதிர்கட்சியாக மாறுகிறது. 77 இறுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க திறந்த பொருளாதார கொள்கை மற்றும் 78 புதிய அரசியல் அமைப்பு, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்று பலவற்றை அந்த ஆண்டு சந்திக்க தொடங்குகிறது.

நேர்களை 1977 என்பது இலங்கை அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு புதிய சகாப்தத்தை தோற்றுவித்த ஆண்டு என்றால் அது மிகையல்ல. இந்த ஆண்டில் நடைபெற்ற பொதுத்தேர்தல் நாட்டின் ஆட்சி அதிகாரம், நாடாளுமன்ற கட்டமைப்பு மற்றும் 56 முதல் பின்பற்றப்பட்டு வந்த சோசியலிச பொருளாதார கொள்கை ஆகிய அனைத்தையும் முற்றிலும் தலைகீழாக மாற்றியமைத்தது. 1977 ஜூலை 21 அன்று இலங்கையின் 8வது நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நடைபெறுகிறது. ஸ்ரீமாவு பண்டாரநாயக்காவின் 7 ஆண்டு கால சோசியலிச ஆட்சி கடுமையான உணவு தட்டுப்பாடு மற்றும் ஊடக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததால் தேர்தல் முடிவுகள் வரலாறு காணாத அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. மொத்தமிருந்த 168 நாடாளுமன்ற ஆசனங்களில் ஐக்கிய தேசிய கட்சி, ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி 140 ஆசனங்கள் பெற்று நாடாளுமன்றத்தில் 1/5 அசுர பலம் பெற்று 6/5 அசுர பலம் பெற்று பெரும்பான்மையுடன் மாபெரும் வெற்றியை பெறுகின்றது. இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு பெருமளவு பெரும்பான்மையை பெற்றதில்லை என்று சொல்லும் அளவுக்கு அதில் 6/5 பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுகிறது. அதேவேளை அமிர்தலிங்கம் தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணி 18 ஆசனங்களை வென்று நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. பட்டுக்கோட்டை தீர்மானத்தின்படி தனிநாட்டு கோரிக்கையை, தமிழீழ கொள்கையை முன்வைத்து போட்டியிட்ட இக்கட்சிக்கு வடகிழக்கு மக்கள் முழுமையான ஆணையை வழங்குகிறார்கள். இலங்கை வரலாற்றில் சிறுபான்மை தமிழ் கட்சி ஒன்று நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக மாறிய முதலாவது சந்தர்ப்பம் 77 தேர்தல் என்றால் அது யாரும் மறக்க முடியாது. ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா வரும் 8 ஆசனங்களை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 8 ஆசனங்களை மட்டுமே பெற்று மிக மோசமான வரலாற்று தோல்வியை தழுவிக்கொள்கின்றது. பிரதமராக இருந்த ஸ்ரீமாவு தனது அத்தனைகள ஆசனத்தை மட்டும் தக்க வைத்துக் கொண்டார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனை. இலங்கையின் அரசியல் வரலாற்றை வடிவமைத்திய மார்க்சிய இடதுசாரி கட்சிகளான லங்கா சமசமாய கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன ஒரே ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாமல் நாடாளுமன்றத்திலிருந்து முற்றிலும் துடைத்தெறியப்பட்டன. அப்போதுதான் என்எம் பெரேரா மற்றும் சோசியலிச கட்சிகள், சமசமாய கட்சி மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றன எல்லாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இருந்த கூட்டணியை தாம் முறித்து கொண்ட மிகப்பெரிய தவறை நினைந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களது கால் புணர்ச்சிகளை வெளிக்காட்ட ஆரம்பித்தார்கள். தேர்தலில் பெற்ற மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜே ஆர் ஜெயவர்தன இலங்கையின் 6வது பிரதமராக பதவியேற்கின்றார். தனக்கு கிடைத்த 6/5 நாடாளுமன்ற பெரும்பான்மையை பயன்படுத்தி பிரித்தானிய பாணி நாடாளுமன்ற முறையை மாற்றி அமெரிக்க பாணியிலான நிறையதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான அரசியலமைப்பு திருத்தத்தை அதே ஆண்டின் இறுதியில் அக்டோபர் 1977 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்றார். இவர் 1977 பிப்ரவரியில் முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பின்னர் பதவியேற்றார் என்பதும் இலங்கை வரலாற்றில் முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பேர் சூட்டப்பட்டார் என்பதும் இந்த 1977 அரசியல் தேர்தல் தந்த மிகப்பெரிய வெற்றி என்றால் அதுவும் மிகையல்ல நேர்களே. 1977 ஏப்ரல் மாதம் தமிழ் மக்களின் ஏகோபித்த தலைவரான தந்தை செல்வநாயகம் காலமான ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமையை அந்த வேளையில் அமிர்தலிங்கம் ஏற்றிருந்தார். தந்தை செல்வநாயகத்தின் மறைவு காரணமாக வடகிழக்கு பிரதேசங்கள் முழுவதும் மாபெரும் சோகத்தில் ஆழ்ந்திருந்த காலம் அது. அந்த வேளையில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமையை அமிர்தலிங்கம் ஏற்ற போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி இலங்கையின் முதலாவது எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்று நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் தனிநாட்டு கோரிக்கையை உத்தியோகபூர்வமாக ஒழிக்கச் செய்த பெருமையும் அமிர்தலிங்கத்தை சாருகின்றது. உலகின் முதல் பெண் பிரதமராக திகழ்ந்த ஸ்ரீமாவு நாடாளுமன்றத்தில் தனது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் இழந்து வெறும் 8 உறுப்பினர்களை கொண்ட பலவீனமான கட்சியின் தலைவியாக மாறுகின்றார். புதிய யூஎன்பி அரசாங்கம் அவரது முந்தைய ஆட்சிக்கால அதிகார துஷ்பிரயோகங்களை விசாரிக்க விசேட ஆணைக்குழுக்களை அமைக்க தொடங்குகிறது. தேர்தல் முடிந்து சில வாரங்கள் தமிழ் மக்கள் தனிநாடு கோருவதை கண்டித்து தென்னிலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக பாரிய இனக்கலவரம் ஒன்று வெடிக்கின்றது. அது 1977 ஆகஸ்ட் இனக்கலவரம் என்று வரலாறு பேசும். இக்கலவரத்தில் நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதுடன் பல்லாயிரக்கணக்கானோர் அகதிகளாக வடகிழக்கு இடம்பெயர்ந்த சம்பவமும் இடம்பெற்றது. இது இனப்பிரச்சனையை
மேலும் தீவிரப்படுத்துகின்ற கலவரமாக மாறியது. நிதியமைச்சர் ரோனிடிமெல் மூலமாக ஜேஆர் ஜெயவர்த்தனாவின் அரசாங்கம் இலங்கையின் பொருளாதாரத்தை உலகத்திற்கு திறந்துவிட்ட ஒரு ஆண்டும் இந்த அகாலம்தான். திறந்த பொருளாதார கொள்கை என்று சொல்லக்கூடிய மாபெரும் பொருளாதார சித்தாந்தத்தை அறிமுகம் செய்கிறது. 56 முதல் இருந்த மூடிய சோசியலிச பொருளாதார கொள்கை ஒழிக்கப்பட்டு திறந்த சந்தை பொருளாதாரம் அறிமுகமாகின்றது. வெளிநாட்டு இறக்குமதி தடைகள் நீக்கப்பட்டு தனியார் முதலீடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. பான் மற்றும் அரிசிக்கான வரிசை யுகம் முடிவுக்கு வந்ததுடன் சந்தையில் வெளிநாட்டு பொருட்கள் தாராளமாக கிடைக்க தொடங்கிய ஒரு தசாப்தம் இந்த தசாப்தமாகும். இவ்வாறு பல மாற்றங்களையும் அதிர்ச்சிகளையும் சந்தித்த 1977 ஆண்டு தேர்தல் களம் இலங்கையின் அரசியல் போக்கையே மிக பெருமளவில் மாற்றி விஸ்வரூபம் எடுக்க வைத்த காலம் என்று சொல்லலாம் நேர்களே.

0: நேர்கள் இணைந்திருந்தது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்படி கட்சி
1: மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: மருத்துவ உதவியுடன் கூடிய மரணத்தின் எதிர்கால பாதை குறித்த இரண்டு முக்கிய முடிவுகளை நேற்று அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு பல குழுக்களிடமிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றது. மனநோயினால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ உதவியுடன் கூடிய மரணத்தை அணுக ஒட்டோவா அனுமதிக்காது என்று நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃபிரேசர் தெரிவித்தார். ஆனால் சம்மதம் தெரிவிக்கும் திறனை இழக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கான முன்கூட்டிய கோரிக்கைகளை குற்றமற்றதாக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மார்ச் மாதம் காலக்கெடு நெருங்கி வருகின்ற நிலையில் மன நோய்களை அதற்கான விரிவாக்கத்திற்கு காலவரையின்றி இடைநிறுத்தம் செய்வதை முன்கூட்டி கோரிக்கைகள் என்ற தனிப்பட்ட பிரச்சினையுடன் இணைப்பதன் மூலம் ஃப்ரேசர் பிளவுகளை விதைத்ததாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் கூப்பர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். டயிங் வித் டிக்னிட்டி கனடா என்ற ஆதரவு குழு இது மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் நாள் என்று கூறியிருப்பதோடு மாகாணங்கள் தங்களின் சொந்த விதிகளை வகுத்துக்கொள்ள அனுமதிக்கும் முடிவை அதன் தலைமைச் செயல் அதிகாரி ஹெலன் லாங் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். சர்வதேச பொருளாதார நிலை குறியீட்டில் கனடா ஒரே ஆண்டில் 9 இடங்கள் சரிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட் இந்த வாரம் வெளியிட்ட உலகளாவிய பொருளாதார சுதந்திர குறியீட்டில் கனடா 9வது இடத்திலிருந்து 18வது இடத்திற்கு சென்றிருக்கின்றது. இந்த ஆண்டுக்கான உலகளாவிய பொருளாதார சுதந்திர அறிக்கை 165 நாடுகளின் தரவுகளை மையப்படுத்தி வெளியிடப்பட்டது. 2024 தரவுகளை அடிப்படையாக இது கொண்டிருக்கின்றது. கனடா 9 இடங்கள் சரிந்தது கவலைக்குரிய விடயம் என்று ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட்டின் மூத்த ஆய்வாளரும் அறிக்கையின் இணை ஆசிரியருமான மேத்யூ மீச்சல் கூறியிருக்கின்றார். மக்கள் பொருளாதார ரீதியாக குறைந்த

0: ஈரானுடன் இணைந்த யமன் ஹூதி குழு சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அண்மைய தாக்குதல்களினால் பொதுமக்கள் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டதை பல நாடுகள் கண்டித்திருக்கின்றன. இந்த வார ஆரம்பத்தில் கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக சவுதி அரேபியா கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஹூத்தியின் இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. தங்கள் படைகள் இந்த ஏவுகணைகள் மூலமாக விமான நிலையத்தை குறிவைத்ததாக அந்த குழு கூறியது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்த மேலதிக விவரங்கள் அந்த அறிக்கையில் வெளியிடப்படவில்லை. யேமனில் சவுதி அரேபியாவுக்கும் ஹூத்தி போராளிகளுக்கும் இடையே இடம்பெற்ற போரின் போது இன்று சவுதி தலைநகர் ரியாத் முழுவதிலும் பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. பிப்ரவரி மாதம் புளோரிடாவிலிருந்து புறப்பட்ட க்ரூ 12 குழுவினர் விண்வெளியில் 237 நாட்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி புறப்பட்டிருந்தார்கள். அவர்களின் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து கலிபோர்னியா கடற்கரைக்கு அருகில் பசிபிக் பெருங்கடலில் இன்று இரவு தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெயர் குறிப்பிடப்படாத வெளிநாட்டு சக்திக்காக உளவு பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள ரோயல் கடற்படையின் பணியில் உள்ள ஒரு உறுப்பினர் லண்டன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருக்கின்றார். 2024 நவம்பர் மற்றும் 25 மே மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் பாதுகாக்கப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்த தயாரானது உட்பட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இரண்டு குற்றச்சாட்டுகள் 24 வயதான டெடி யாங் மீது சுமத்தப்பட்டிருப்பதாக லண்டனின் பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. அதே காலகட்டத்தில் வெளிநாட்டு சக்தியின் நலனுக்காக பாதுகாக்கப்பட்ட தகவல்களை அவர் பெற்றிருந்ததாகவும் பதிவு செய்ததாகவும் அல்லது தன்வசம் வைத்திருந்தார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. லண்டனுக்கு வடக்கே உள்ள பெட்ஃபோர்ஷியா உள்ள அவரது வீட்டில் அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வா அணித்தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணித்தலைமை பொறுப்பை அடுத்த தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது என்று கருதுவதாக தெரிவுக்குழுவுக்கு அனுப்பிய கடிதத்தில் தனஞ்சய டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். எனினும் இலங்கை அணிக்காக வீரராக தொடர்ந்து விளையாட தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனஞ்சய டி சில்வா டெஸ்ட் அணிக்கு வழங்கிய தலைமைத்துவத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். தனஞ்சய டி சில்வாவின் கிரிக்கெட் வாழ்க்கையின் எஞ்சிய காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
2: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 3D லெத்ரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
3: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம்
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படியென்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலைவாய்ப்பு.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: அந்த பாடல் ஒலித்தமைந்த நேரம் 7:22 நேர்கள். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று 8 பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம் நேர்களை. 8 பாடல்களையும் தந்துவிடுகின்றோம். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு மகளிடலாம். 1, உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து வெள்ளிக்கிண்ணந்தாம் தன்க கைகளில் என்ற பாடல். 2, தேண்டலே எண்ணெய்த்தோடு திரைப்படத்தில் கண்மணி நீவர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் என்ற பாடல். 3, 1000 நிலவை வா திரைப்படத்தில் தேவதை இளந்தேவி உன்னை சுற்று மாவி காதலான கண்ணீர் காணவில்லையா. 4, வசந்தி திரைப்படத்தில் சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா சங்கீதம் பாடாத ஆருண்டா என்ற பாடல். 5, இந்திய திரைப்படத்திலிருந்து டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா. 6, ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்தில் பாடி அழைத்தேன் உனை இதோ தேடும் நெஞ்சம் என்ற பாடல். 7, தலைவா திரைப்படத்தில் யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது காட்டில் எங்கெங்கும் வாசம் வீசுது என்ற பாடல். 8, கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு உன்னை மாலை இட தேடி வரும் 4 எது கூறு என்ற பாடல். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 8 பாடல்கள். உங்களது விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். வளமை போல் அலையுங்கள். 416-6-4-4-6-2-2-2 நேர்களை மீண்டும் அந்த பாடல்களை மிக வேகமாக தந்து விடுகின்றோம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் வெள்ளிக்கிண்ணந்தான் தங்கக்கைகளில் தென்றலை என்னை தொடு தருகின்ற கண்மணி நீவர காத்திருந்தேன் 1000 நிலவே வா தேவதை இளந்தேவி உன்னை சுற்று மாவி. அதேபோல் நிகழ்ச்சியில் வசந்தி திரைப்படத்தில் சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா இந்தியன் திரைப்படத்தில் டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளி வளா ரசிகன் ஒரு ரசிகை பாடி அழைத்தேன் உனை இதோ தேடு நெஞ்சம் தலைவா திரைப்படத்தில் யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது 8, கரகாட்டக்காரன் தருகின்ற மாங்குயிலே பூங்குயிலே. இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் திரை இசை தேர்வை சிறப்பிக்க வருகின்ற பாடல்கள். நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வணக்கம். மாலை வணக்கம்.
1: பாடல் வந்து இது இந்த கரகாட்ட காரணமும் இன்னொன்று ரொம்ப பிடிச்சது தென்றலை எண்ணெய் தொடர்கிற பாடல். அந்த பாடல் பார்க்கும்போது ஹாஸ்டல்லேருந்து ஏறி குவிச்சு போய் பல தென்றல் தொட்டுச்சு உள்ள போனோம்னு எங்கள் வீரசாகரத்தை பார்த்துட்டு அந்த ஹிட். அந்த படம் மோகன் ஜெயஸ்ரீ நடிச்சது நினைக்கிறேன். ஸ்ரீதர் எகிரும் பயங்கர ஹிட் படம். ஆமாம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி ரமேஷ். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: அதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இலக்கை நோக்கி நடந்தோம்னா அந்த படகு வந்து எங்களுக்கு கொண்டு சரியான இடத்துல விடும். எவ்வளோ தடை வந்தாலும் உடைச்சரிஞ்சு போகணும்.
0: என்ன
2: பாடல் வந்து இதில் மாங்குயில பொங்குயில. அடுத்து வந்து யார் இந்த சாலையோரம் யாரும் பற்றி நான் கேட்கல மற்றது எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையில் தந்துட்டோம்.
0: நன்றி ஜெய. நன்றி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் தாரணி. எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி. நீங்கள் எப்படி?
3: நாங்களே நல்ல சும்மா இருக்கோம். அப்போ உங்களுக்கு லைன் எடுத்து களைச்சு போனேன்னு அப்போ பேசுவோம்
0: வந்துட்டேன்.
3: இல்லை இப்போ வேலையிலேருந்து வேற கொஞ்சம் வெளிக்கிற லேட் ஆகிறது அப்போ லைன் ஃபுல் ஆகிடும். அப்படிங்க
0: உங்கள் எல்லாருக்கும் அப்படியான சிரமங்களுக்காக தான் இப்படி ஒரு
3: எனக்கு இந்த பாட்டு கண்மணி நீவர காத்திருந்தேன் அந்த பாட்டும்
0: கண்ணனே நீவர காத்திருந்தேன்
3: அப்படிதான் சொல்லுவாங்க. மற்றது பாடி அடைத்து
0: ரசிகன் ரசிகை
3: பாட்டு எனக்கும் தோணி என்னோட கிளாலிதான் எங்களுக்கு ஞாபகம் வந்ததுடன்
0: மதியின் கதை கேட்டிருக்கிறீங்க அப்ப
3: வயசு
0: போன காலத்துல தண்ணிய தாண்டு கேட்டா சிலவள நீங்க வேற எதையும் கொடுத்துருவீங்களோன்னு அவற்ற பயம் வேற ஒண்ணு
4: எனக்கு வந்து படத்து சொல்லும் போது உயர்ந்த மனிதனும் மற்றது இந்தியன்
0: உயர்ந்த மனிதன் இந்தியன் ரெண்டுல தான் நிக்கிறீங்களா
4: ஒண்ணும்
0: தெரியாது
4: அம்மா வந்து என்ன
0: மிக்க நன்றி நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம் வணக்கம்
5: ஹலோ வணக்கம்
0: வணக்கம் யார் பேசுறீங்க
5: ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன்
0: மீண்டும் கண்ணன்
5: எனக்கு இந்தியன் உயர்ந்த மனிதன் கரகாட்டக்காரன்
0: இந்தியன்
5: உயர்ந்த மனிதன் இந்தியன்ல தான் டெலிபோன் பண்ணி போல
0: இந்தியன் உங்களோட தானே
5: உயர்ந்த மனிதன் கரகாட்டக்காரன் நான் கேட்ட பாட்டுதான் சொல்லுங்க
0: உங்களுக்கு மூன்று பாட்டு போடுமா ரெண்டு பாட்டுக்கு தான் வாய்ப்பு கண்ணன்
5: ஓகே ஓகே ஓகே அப்ப இந்தியனையும் உயர்ந்த மனிதனையும் போடணும்
0: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
6: வணக்கம் நான் மதி
0: மதி வணக்கம் வாங்கோ
6: எனக்கு டெலிபோன் மணி போலும் பாடி அழைத்தேன்
0: டெலிபோன் மணி போலும் பாடி அழைத்தேன் அந்த என்ன கிளாலி கதை இருக்குல்ல இன்றைக்கு ஒரு தொடராக
6: போயிச்சே
0: புரியுங்க மதி ஒன்று டெலிபோன் மணி போல் அடுத்து என்ன பாடு
6: பாடி அழைத்தேன்
0: ஓ ரசிகன் ஒரு ரசிகை
6: ஓ ரசிகன் ஒரு ரசிகை
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
7: வணக்கம் வாசன் எஸ் பி சரண்
0: எஸ் பி சரண் வரங்கோ எப்படி
7: எட்டு பாட்டுல எந்த பாட்டு சொல்றோம் தெரியாம போச்சு அவ்வளவுக்கு எல்லாம் நடத்தமான பாட்டு
0: எட்டுக்குள்ள நம்பர் ஒன்று சொல்ல
7: நம்பர் ஒன்று பார்த்தா கண்மணி கண்மணி வந்தேன் கண்ணனை வந்தானே நாங்கள் வந்து கண்புளி தாமரை பூத்திருப்போம் அப்ப ரெண்டுல என்ன தொடும் அது முதலாவது மற்றது என்னண்டு பார்த்து வச்சனா வெள்ளிக்கிண்ணன் தான் தங்க கைகளில் முத்துப்பண்ணக அந்த கண்களில் வயதைச்சிறு தான் எந்தன் பக்கத்தில் தொட்டு கிடந்தால் அதுதான் சுகம்
0: சொல்லி வேலையில் அந்த காலத்துல ஒருவன் பாடல் என்ன
7: பாட்டி தொட்டி எல்லாம் கலைக்கிற பாட்டு நாங்க சின்ன பிள்ளை தான் இருந்த நேரம் தான் ஆனா இருந்தாலும் அந்த நேரம் மிக மிக சூப்பரான பாட்டு அருமையான பாட்டு அப்படி பாடல் இப்ப கேட்கறது அரிதுதானே ஓ அப்ப எனக்கு அந்த ரெண்டு பாட்டையும் தாங்க
0: நன்றி நன்றி
7: நன்றி வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்
8: வணக்கம் நிஷா
0: கதைக்கிறேன்
8: எனக்கு பாடல்கள் கண்ணனே நீ வர காத்திருந்தேன் தேவதை இளம் தேவி
0: உன்னை சுற்றுமாவிய நன்றி நிஷா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
8: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
9: வணக்கம்
0: தவம் வாங்கோ
9: நான் சொல்ல பில்டிக்குன்னு தான் இன்னும் பாட்டு வரையில்
0: அடுத்தது
9: நாங்கள் நல்ல பாட்டா நல்ல தகவலண்ணா நன்றி
0: நன்றி உங்களுக்கு வள்ளிக்குன்னா மட்டும் தான் உங்களுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
10: வணக்கம் மூர்த்தி ஐக்கரன்
0: மூர்த்தி சொல்லுங்கள்
10: எனக்கு பாடி அழைத்தேன் அந்த பாட்டும் மற்றது
0: கொடுமை சரவணா நன்றி மூர்த்தி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
11: வணக்கம் நான் மறந்து வைக்கின்றேன்
0: மதன் வணக்கம். மதன் என்ன மதன், நாங்கள் உங்களை சரியா மிஸ் பண்றோமே.
11: என்ன இது, இந்த படம் ராசி படத்துல இருந்து தென்றல் தென்றல் வந்து என்னை தீவுக்குள் அழைக்கிற அந்த பாட்டு.
0: மதன் இது திரைசை தேர்வு, நில்லுங்க இப்படி காத்திருங்க சொல்றேன் இந்த பாடல் என்ன நில்லுங்க. திரைசை தேர்வு நடக்குது, நான் எட்டு பாடல் கொண்டிருக்கேன், ரெண்டு பாடல் நீங்கள் சொல்லணும், நில்லுங்க வார். நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
12: வணக்கம், நான் ராஜா மீண்டும் வந்திருக்கிறேன்.
0: ராஜா சொல்லுங்கள்.
12: எனக்கு வந்து அந்த இதை இந்த பாட்டை தாங்க, இந்தியன் பாட்டை தாங்க, மற்ற பாட்டு நான் கேட்ட பாட்டு வந்து கொண்டு வருது திருப்பியும். அப்படியா?
0: ஓ, நீங்கள் நீங்கள் ரெண்டு பாடல் சொல்லலாம், ஒன்று வந்து இந்தியன் பாடலும் மற்ற என்ன பாடல். நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
13: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்க.
13: எனக்கு இந்தியன்ல இருந்து டெலிபோன் மணி போல் மற்ற தேவதை இழந்து வி என்ன சுற்றுவாவி அந்த பாடல்.
0: நன்றி நன்றி நன்றி தேவகுமார் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்
14: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
15: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
15: எனக்கு நல்ல விஷயமா கூட விஷயம் கண்ணாடி அனுபவம்
0: இல்லை,
15: நல்லதோ கூட அனுபவம் இல்லை. 86ல வலிக்கிட்ட நான் அந்த அனுபவம்
0: விட்டேன்.
15: என்ன பாட்டு தெரிவு செய்யாம இருக்கு மகன் சொல்லுவோம். திருவதை இளந்தேவி பாடி அழைத்தேனும்
0: வெள்ளிக்கிண்ணம் நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
11: நன்றி நன்றி.
0: நேர்களை, நாங்கள் எட்டு பாடல்களுடன் வந்திருக்கின்றோம். திரைசை தேர்வு நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எட்டு பாடல்கள். முதலாவது உயர்ந்த மனிதன், வெள்ளிக்கிண்ணன் தான் தங்க கைகளில். இரண்டாவது தென்றலை எண்ணெய்த்தோடு கண்மணி நீவர காத்திருந்தேன். மூன்றாவது ஆயிரம் நிலவைவா தேவதை இளந்தேவி உன்னை சுற்றும் ஆவி. நான்காவது வசந்தி திரைப்படத்தில் சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா சங்கீதம் பாடாத ஆருண்டா. ஐந்து இந்தியன் திரைப்படத்தில் டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா. ஆறாவது ரசிகனொரு ரசிகை திரைப்படத்தில் பாடி அழைத்தேனுனை தேடும் நெஞ்சம் என்ற அந்த பாடல். அதேபோல் ஏழாவது தலைவா திரைப்படத்தில் யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது. எட்டு கரகாட்டக்காரன் தருகின்ற மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு. இவைதான் இன்றைய திரை இசை தேர்வு நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்ற பாடல்கள். இப்பொழுது எந்த பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். நேரம் சரியாக 6:36:37.
16: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும். இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
17: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் மதனையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம் மதன்.
18: வணக்கம் மாசன், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: சொல்லுங்க மதன்.
18: எல்லாம் நல்ல பாட்டு, எனக்கு பிடித்த பாட்டு ரெண்டு மேலும்.
0: நம்பர் சொல்லாமல் பாடல் சொன்னால் நல்ல மதன். கண்மணி
18: என்ன தென்றலே வந்த எண்ணத்தோடும், மற்றது ஏழில சொன்ன பாட்டு நீங்கள் சாலை, யார் இந்த சாலை வரும் பூக்கள் வைத்தது.
0: நன்றி நன்றி மதன். ஆமாம், இப்பொழுது பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன, நேர்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களது பாடல்கள் ஒளிபரப்பானாலும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை, பாடல்களுக்கான உங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். பழமை போல் 4166 4462 2222 என்ற தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.

0: நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்த நேரையும் அழைத்துக் கொள்வோம் நான் நினைக்கின்றேன். கடல் கடந்து
1: மாலை வணக்கம்.
0: ஆமாம், ரவிசங்கர் இருக்கின்றார். மாலை வணக்கம் ரவிசங்கர்.
1: அம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க இப்ப நேரம் 6:00 சொன்னீங்க, 7:37.
0: இப்ப 7:30 நான் நேரத்தை மாற சொல்லிட்டேனே,
1: 7:39.
0: நன்றி நன்றி நன்றி நினைவூட்டியதுக்கு. மிக்க நன்றி மிக்க நன்றி. 7:39 தவறுக்கு வருந்து. நலம், நீங்கள் எப்படி ரவிசங்கர்? உங்களுக்கு என்ன பிக்னிக்? உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கு?
1: டெலிபோன்
0: மணி போலும். மற்ற என்ன பாடல்?
1: கரகாட்டக்காரன்.
0: சரி, ரெண்டுக்கு தான் உங்களோட வாக்கு. நன்றி ரவிசங்கர்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம். யார் பேசுறீங்க?
2: நான் ஜெய் பேசுறேன்.
0: ஜெய் வணக்கம். நலம் நலம்.
2: வணக்கம்.
0: இந்த பாட
2: ஒரு பாட்டோ, சின்னமணி குயிலே.
0: திரைசை தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறுது. ஜே நான் 8 பாடல் சொல்லுவேன், அந்த நேரம் வந்து வாக்களிங்கோ.
2: உங்களோட
0: 2 பாடலுக்கு நீங்க விருப்பம் தெரிவிக்கலாம். 7:41. இப்பொழுது வசந்தி திரைப்பட பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பாலா இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பாலா மட்டும்தான் அதுக்கு வாக்களிக்கின்றார்.

நேர்கள் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். வசந்தி திரைப்படத்தில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7:46. நேர்களை இந்த வேளையில் நாங்கள் 7 பாடல்கள் மீதம் இருக்கின்றன. ஒன்று, உயர்ந்த மனிதன் தருகின்ற வெள்ளிக்கிண்ணன் தான் தங்க கைகளில், தென்றலை என்னை தொடு தருகின்ற கண்மணி நீவர காத்திருந்தேன், 1000 நிலவே வா திரைப்படத்தில் தேவதைகளின் தேவி, அதேபோல் இந்திய திரைப்படத்தில் டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா, ரசிகன் ஒரு ரசிகை பாடி அழைத்தேன் உனி, இதோ தேடு நெஞ்சம், அதேபோல் தலைவா திரைப்படத்தில் யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, கரகாட்டக்காரன் மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று, இவைதான் இன்றைய திரை இசை தேர்வு நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்ற பாடல்கள். இந்த பாடலுக்கு தங்களது விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள் சாரா, ஜெயா, நோர்வே ஜெயா மற்றும் மதன் ஆகியோர்.

இந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 7:51 நேர்கள். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்தொழிக்கின்ற பாடல் 1000 நிலவே வா திரைப்படத்திலிருந்து நிஷா, ராஜா, தேவகுமார், வெண்பா ஆகியோரது விருப்பத்தில்.

நேர்கள் திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்தொழிக்கின்றது. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடலை தவம் வன்குவர் பவான், கண்ணன், எஸ் வி சரண் மற்றும் காசிநாதன் ஆகியோர் விரும்பியிருந்தார்கள்.

கச்சதீவு மற்றும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல் எல்லை தொடர்பான விவகாரம் குறித்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையின் போது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடிப்பதை தவிர்க்கும் வகையில் தமிழக மீனவர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பில் நீதிமன்றம் தெரிவித்துள்ள அவதானிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்குமாறு கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் சட்டப்பிரிவு பிரதானி சட்டத்தரணி கலாநிதி சாணக சேனநாயக்க இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இலங்கை மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல்